நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 17 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3 தேதி வியாழக்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம்.

0: உண்ட உணவு செரித்ததை அறிந்து நன்றாக பசித்த பிறகு உடம்புக்கு ஒத்துக்கொள்கிற உணவை மட்டுமே உண்ண வேண்டும். குறள் எண் 944 அதிகாரம் மருந்து.
1: அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துவர பசித்து.
0: உண்ட உணவு செரித்ததை அறிந்து நன்றாக பசித்த பிறகு உடம்புக்கு ஒத்துக்கொள்கிற உணவை மட்டுமே உண்ண வேண்டும். குறள் எண் 944 அதிகாரம் மருந்து.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் மு. கருப்பகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி இடம்பெறும், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைக்காணம், 7:45 நகர்வலம், நிலநடுக்கம் குறித்து ஒரு பொது விழிப்புணர்வு பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 முதல் 8:30 திரைக்காணம், 9:00 அரங்கிசை, ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் முத்துகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருத்தி யோஜனா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, ஆடை வடிவமைப்பில் புதிய உத்திகள், அனுராதா அகிலன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். தொடர்ந்து குழந்தை வளர்ப்பில் எது சரி கண்டிப்பா செல்லமா, உரை வழங்குவர் வி எஸ் பிரியா அவர்கள், அமைப்பு உமா மீனா அவர்கள். 2:15 திரைக்காணம், 2:55 வானிலை, 5:30 திரைக்காணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 சட்டப்பேரவை.

சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் இடம்பெறும். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள். எல்நினோ, காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்களின் உரை இடம்பெறும். 8:05 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி 2026 பற்றிய வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சலாக்கும். மற்ற நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் மொபைல் ஆப்பில் ஒலிபரப்பாகும். 8:05, 9:15 திரைக்கானம், 9:30 நாடகமலர். வேரடி மண் நாடகம் எழுதியவர் வசந்தா நாராயணன் அவர்கள். நடித்துள்ளவர்கள் பி எம் ஜி வடிவு, சுப்புலட்சுமி சிவராமன், எம் எலிசபெத் ராஜ், ஜி வாசுகி, ஏ சமாரியா ஆகியோர். அமைப்பு எஸ் ஆர் குபேந்திரன் அவர்கள். 10:00 அகில பாரத பிரதேச நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை டெல்லி அஞ்சல். இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட்ஸட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ. பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருத்தி யோஜனா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைக்காணம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்து சித்த மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் உஜீவனம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:00 சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ், 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி 2026 பற்றிய வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக்கும். மற்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். இனி 100.1 FM கோல்டில் 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட் செவிரே, 8:30 திரை காணும், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணும், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் டாக்டர் புலிபாக்க லட்சுமி பவன் அவர்களின் உரை இடம்பெறும். 12:00 திரை காணும், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். பார்வதி ராமன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், களக்காடு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை காணும், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை. லதா ராம்சந்த் அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்திரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், டாக் ஆன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குளோபல் வாய்ஸ், தாதாபாய் நவ்ரோஜி எல் அனன்யா வழங்கும் உரை, த பீப்பிள் ஹூ ஷேர் அவர் டுமாரோ, த பீப்பிள் ஹூ ஷேப் அவர் டுமாரோ, ஆசிரியர் தின உரை வழங்குவர் பி வைஷ்ணவி, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் சஹஸ்ரா வழங்கும் பாட்டு, கே பிரியங்கா வழங்கும் சிறுகதை, 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை காணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 11:40 திரை காணம். இனி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 என் கேள்விக்கு என்ன பதில், 11:00 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல்.

உங்கள் சாய்ஸ். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மத்சிய கிசான் சமிருத்தி யோஜனா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தஞ்சல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கும் 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: T20 Asia Cup 2026 at Dubai International Stadium in UAE today. The match will begin at 8 p.m. Indian Standard Time. The women in blue opened their campaign with a convincing 94-run win over Thailand in Dubai on Sunday. A victory over Hong Kong will help the Harmanpreet Kaur-led side secure a place in the semi-finals of the ongoing eight-team tournament. India will host the Hyundai World Archery Para Series for the first time at Ahmedabad Sabarmati Riverfront from September 5th to 9th, with over 100 athletes from 20 countries participating. The event is third stage of the 2026 series, following competitions in Bangkok and Czechia. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: இயற்கையை காப்போம். ஒரு நாட்டின் வளம் என்பது இயற்கையை சார்ந்ததாகும். இயற்கையே ஒரு நாட்டின் உயிர் நாடியாகும். இயற்கை வளம் இல்லாத நாடு நாடாக இருக்காது. ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் இயற்கையை சார்ந்தே வாழ்கிறோம். மனிதனது அடிப்படை தேவைகள் அனைத்தும் இயற்கையிடமிருந்தே கிடைக்கின்றன. இயற்கையை பாதுகாக்க தவறும் நாடும் நாட்டு மக்களும் அண்டை நாடுகளிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். நம் பாரத நாடு இயற்கை எழில் சூழ்ந்த வளமான நாடாகும். ஒரு நாட்டில் இயற்கை சூழல் மாசுபட்டால் அந்த நாட்டில் காற்று, நீர், பயிர்கள், உணவு என எதுவும் தூய்மையாக இருக்காது. அதன் காரணமாகவே நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து இயற்கையை பாதுகாத்தனர். இயற்கை என்பது தானாக உருவாவது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் எனும் ஐந்தும் கலந்ததே உலகம். அதுவே இயற்கை. இதனை தொல்காப்பியம் நிலம், நீர், தீ, வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கிறது. யாருடைய முயற்சியுமின்றி தானாக உருவாகும் இயற்கை பஞ்சபூதங்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களின் இணைவினால் தோற்றம் பெற்றது ஆகும். இதனை அடிப்படையாக கொண்டே முரஞ்சியூர் முடிநாகராயர் மண் திணிந்த நிலனும், நிலநேந்திய விசும்பும், விசும்பு தைவரு வலியும், வழித்தலைய தீயும், தீமுரணிய நீரும் என்று அங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் என்கிறார். நிலமும் இயற்கை சூழலும் சரியாக இருந்தால் மட்டுமே மழை சரியாக பொழியும். அந்த மழையே உலக உயிர்களை காக்கும் அமிழ்தம் போன்றதாகும் என்கிறார் வள்ளுவர். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று. இந்த மழை நெருப்பு போன்று ஒளி வீசுகின்ற கதிரவன் மற்றும் காற்றின் உதவியாலும் பொழிகின்றது என்பதனை கபிலர் நிறையிரும் பவும் குறைபட முகந்து கொண்டு அகலிரு வானத்து வீசுவழி கலாவலின் முரசு அதிர்ந்தன்ன இன்குரல் ஏற்றோடு நிறைசலல் நிவப்பின் கொன்மூமயங்கி இன்னிசை முரசின் சுடற்பூன் சேய் ஒன்னார்க்கு ஏந்திய இலங்கு இலை எகின் மின்மயங்கு அருவிய கல்மிசை பொழிந்தன என குறிப்பிடுகிறார். இவ்வாறு பொழிகின்ற மழையினால் இயற்கை மேலும் செழிப்படைகிறது. இத்தகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்வினையே முதல் கரு உரிப்பொருள் என பிரித்து வகைப்படுத்தியுள்ளார் தொல்காப்பியர். நிலம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என மலை, காடு, பயல், கடல், மணல் என்ற இயற்கை முறையில் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலங்களை சார்ந்து உருவான இயற்கை பொருள்கள் அனைத்தும் கருப்பொருள் என சுட்டப்படுகின்றன. நிலம், பொழுது, கருப்பொருள் இணைந்த வாழ்வியலில் செயல்படும் மனிதனது செயல்பாடுகளே ஒழுக்கம் என்ற உரிப்பொருளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது சங்க இலக்கு முழுமையுமாக நீட்சிக் கொண்டிருக்கிறது. இயற்கையின் செழிப்பினை கூறுகின்ற கபிலர் பாறையில் சுனைநீர், அதில் மிளகு, மாங்கனி, பலாச்சுளையின் நீர், தேன் துளிகள் விழுந்து தெளிந்த தேரலாக மாறுகிறது. அதனை நீர் என கருதிய மயில் பருகி மயக்கத்தில் நடனம் ஆடுகிறது என்பதனை பழுமிளகு உக்க பாறை நெடுஞ்சுனை முழுமுதற் கொக்கின் தீங்கனி உதிர்ந்தன புள்ளரி பிரசமோடு ஈண்டி பலவின் நெகிழ்ந்து நரும்பழம் விளைந்த தேரல் நீர் செத்து அயின்ற தோகை என்று இயற்கையின் ஓவியத்தினை எழில் உரத்திட்டுகிறார். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்வில் மலர்கள் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. மனிதனுடைய அனைத்து நிகழ்விலும் மலர்கள் இடம்பெறுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஐவகை நிலங்களும் மலர்களின் பெயர்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. போருக்கு செல்பவர்களும் அந்தந்த சூழலுக்கான மலர்களாக வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, வாகை என்பனவற்றை சூடிய போருக்கு சென்றதனை நம் இலக்கண இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன. மலர்களிடமும் மரங்களிடமும் தன் ஆற்றாமை, வருத்தம், அன்பு முதலாக உணர்வுகளை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தமையினை இளையோர் சூடார், பழையோர் கொய்யார், நல்யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் புத்தையே ஒல்லையூர் நாட்டி என்ற புறநானூற்று பாடல் எடுத்து எம்புகிறது. அத்தகு மலர்களின் பெருக்கம் குறையும் போது தேனீக்கள் அழிந்து போகும். தேனீக்கள் இல்லாத நாடு இயற்கையை பாதுகாக்க தவறிய நாடாகும். நீர்வளமும் நிலவளமும் பெருகி இருந்ததனால் இயற்கையும் செழிப்பாக இருந்தது. காவிரி பொய்க்காது ஓடியதனை பட்டினப்பாலை வெள்ளி மீன் தன் வடதிசையிலிருந்து மாறி தென் திசைக்கு சென்றால் மழை பொழியாது. முடியாது. அப்படி நடந்தாலும் காவிரியின் வளம் எப்போதும் குறைவதில்லை என்கிறது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா, மலை

0: கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொளிக்கும். இவ்வாறே வைகை என்னும் பொய்யா குலக்கொடி குறித்து மாங்குடி மருதனார் இயங்கு புனல் கொளித்த வென்றலை குவமு மணல் கான்பொழில் தழிய அடைக்கரைதோறும் தாதுசுல் கோங்கின் பூமலர்த்தாய் கோதையின் ஒழுகும் விருநீர் நல்வரல் அவிர் அரல் வையை துறைதோறும் பல்வேறு பூத்திரல் தண்டலை சுற்றி என்று அதன் வளத்தை கூறுகிறார். எனவே இயற்கையை பாதுகாப்போம், மனித சமுதாயத்தை நலம்பெறச் செய்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15:20 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியில் முதலில் வாணி ஜெயராம் பாடி உள்ள பாடல்.

நேரம் 6:25:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு நிகழ்ச்சியில் இனி காயலியார் ஷேக் முகமது பாடியுள்ள பாடல்.

0: இடம்பெற்றது வழிபாடு. நேரம் 6:35 ஆகாஷவாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 17 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றாங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவிடார் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவிடாரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராம பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காசோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகேட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேளாண் ஆலோசனைகள். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைட் 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பின் தாக்கம் தென்பட்டால் தயாமித்தக்சின் 40 கிராம் அல்லது அசடிராக்டின் 400 கிராம் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யுங்கள் அல்லது ட்ரைகோடெர்மா விருடி 4 கிராம் அல்லது பேசில்லஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் 1 ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி

0: ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினல்லேட் ஒட்டுண்ணிகள், பொறி வண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் வடிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்திரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் வருமானத்தை நம்ம உயர்த்துகிறோம், பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம், கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறோம்.
0: மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து
2: கால்நடைகளின் தீவன இருப்பை வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது கலப்பு தீவனமாக இருக்கலாம், பசு தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம்.
0: எல்நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காயை தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயை தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காசோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவன சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டை பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இது இணைப்பு எண், 6611232, 6611432, மீண்டும் தொலைபேசி எண் 6611232, 6611432. இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in, seedunit@tnau.ac.in. இந்த முகவரியை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்பிற்கான திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலகளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். நகரமயமாக்கலால் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவைகள் உள்ளிட்ட சவால்கள் குறித்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களை சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நெடுஞ்சாலைகள் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர் சாலை விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் ஆண்டுதோறும் 180,000 பேர் இதன் மூலம் உயிரிழப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதை தவிர்ப்பதற்கு வாகன ஓட்டுநர்களின் திறனை மேம்படுத்தவும் பாதுகாப்பான முறையில் சாலையில் வாகனங்களை இயக்குவதற்கும் உரிய ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஓட்டுநர்களின் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை தாவைக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை வரவேற்கும் அதேவேளையில் விவசாயிகளின் உயிர் நாடியான இவ்விவகாரத்தில் அரசின் மெத்தன போக்கு கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசிடம் உரிய நேரத்தில் பேசி முன்கூட்டியே தண்ணீரை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். வாக்குறுதிகளின்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் இடுபொருள் மானியங்கள் விவசாயிகளுக்கு உடனடியாக கிடைக்கவும் முதலமைச்சர் திரு விஜய் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலை

0: உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: போதைப் பொருள் பழக்கம் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் வகையில் செஞ்சிலுவை சங்கம் வாயிலாகவும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த விழிப்புணர்வு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அப்போது போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டோம் என்று மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. 13 வயதில் பெற்றோரால் கைவிடப்படும் குழந்தைகள், குடும்பத்தினரின் அரவணைப்பு இல்லாத குழந்தைகள் எளிதாக போதை பழக்கத்திற்கு உள்ளாவதால் அவர்களை போதையின் பாதையிலிருந்து மீட்பதற்கு சமூகத்தின் அனைத்து அங்கத்தினரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டோம், போதை பழக்கம் உடையவர்களை நல்வழிப்படுத்துவோம் என்று 100 மாணவ மாணவியர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். போதையின் தீமையை குறிக்கும் ஓவியங்களையும் மாணவ மாணவியர் உருவாக்கினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிரான மோதலில் புதிய அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வேவர் இந்தியாவில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. ஆந்திரப்பிரதேசத்தில் போலாவரம் இடது பிரதான கால்வாயிலிருந்து வடக்கு ஆந்திர பகுதிக்கு கோதாவரி நீரை முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்ட மேற்படிப்பு சேர்க்கைக்கான அவகாசம் இம்மாதம் 10 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30 தேதி வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்திகள். துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தின் 4வது மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல அணி 297 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல அணி 198 ரன்னும் எடுத்தனர். சென்னையில் வரும் 6 தேதி நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் தென்மண்டல அணி கிழக்கு மண்டல அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8 தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று

0: மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.

0: சூழல் அறிவோம்.
1: கழிவுகளை கூட ஆற்றலாக்கி அதை வெற்றிகரமாக மனித குலம் பயன்படுத்தி வருகின்றது. 3.5 டெராவாட்டுகள் ஆற்றலை இலவசமாய் சூரியன் தருகின்றது. ஏறக்குறைய 1.5 லட்சம் டெராவாட் ஆற்றலை மனிதன் உற்பத்தி செய்கின்றான். உலகில் வாழும் 7 பில்லியன் மக்களுக்கும் ஆற்றல் போதுமான அளவு கிடைக்கின்றதா? ஆற்றல் பாதுகாப்பு, அதாவது எனர்ஜி செக்யூரிட்டி, அனைவருக்கும் உள்ளதா? ஒரு தேசத்தின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP இதற்கும் அந்த தேசத்தில் வாழும் குடிமகன் பெறும் ஆற்றலுக்கும் ஒரு தொடர்பு உள்ளது. மிக உயர்ந்த GDP உள்ள அமெரிக்காவில் தான் உலகிலேயே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதிக ஆற்றல் கிடைக்கின்றது. அங்கு ஒவ்வொரு அமெரிக்கனும் ஏறத்தாழ 12 கிலோவாட் என்ற அளவில் ஆற்றலை நுகர்கின்றான். சராசரி ஜெர்மானிய ஜப்பானிய குடிமகன் பெறும் ஆற்றல் சுமார் 6 கிலோவாட். உலகில் வாழும் மனிதர்களில் 7வது மனிதனான இந்தியன் நுகரும் ஆற்றல் வெறும் 0.7 கிலோவாட் மட்டும்தான். உலகின் ஆற்றல் உற்பத்தியில் அதிகளவில் நுகரும் நாடு அமெரிக்கா. இங்கு வாழும் அமெரிக்கர்கள் உலக உற்பத்தியில் 1/4 ஆற்றலை பயன்படுத்துகிறார்கள். உலகின் மக்கள் தொகையில் சுமார் 5% மட்டுமே உள்ள தேசம் உலக ஆற்றலில் 1/4 நுகர்கின்றது. காரணம் வளர்ச்சி செழுமை. உலகின் ஒட்டுமொத்த GDP அமெரிக்காவின் பங்கு 22%. சரி, உற்பத்தி செய்யப்படும் ஆற்றலை யார் யார் எந்த அளவுக்கு நுகர்கின்றனர்? உலகம் உற்பத்தி செய்த ஆற்றலில் 37%, தொழிற்சாலைகள், சுரங்கங்கள், உற்பத்தி கூடங்கள், கட்டுமான தொழில், வேளாண்மை ஆகியவற்றிற்கு பயன்படுகின்றது. வாகன போக்குவரத்திற்கு 20% ஆற்றல் தேவைப்படுகின்றது. இல்லங்களில் பயன்படுத்தப்படும் ஆற்றின் அளவு வெறும் 11%தான். வர்த்தக நிறுவனங்களின் வண்ண வண்ண விளக்குகளும் குளிர்சாதன அமைப்புகளும் உருவாகும் கழிவுகளை அகற்றவும் நீரை சுத்திகரிக்கவும் மொத்த ஆற்றல் உற்பத்தியில் 5% செலவழிக்கப்படுகிறது. உலகம் முளைப்பே சிந்தி இயற்கையை மாசுபடுத்தி அதன் வளங்களை அழித்து உற்பத்தி செய்த ஒட்டுமொத்த ஆற்றல் உற்பத்தியில் 27%. ஆம், ஏறத்தாழ 1/4 மேல் ஆற்றலை உற்பத்தி செய்வதிலும் அதை பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வழிகளிலும் யாருக்கும் பயனின்றி இழுக்கின்றோம். இது உண்மையில் ஒரு வருத்தமான செய்திதான்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்றேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: வானிலை. மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றனர். இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவும் 37.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 25.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 87 விழுக்காடு. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவும்

7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 26.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 86 விழுக்காடு. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 7 மணி. புத்தம் புது காலை சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதை செயல்படுத்தும் போது அது குறித்து சிந்திப்பதை நிறுத்திவிடுங்கள். சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதை செயல்படுத்தும் போது அது குறித்து சிந்திப்பதை நிறுத்திவிடுங்கள். நெப்போலியன் அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகின்றது.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
3: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ண.

0: அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள்.
1: முற்றும் துறந்த பட்டினத்தடிகள் என்று தமிழகம் போற்றி புகழும் பெரியார் கண்ணப்பனது அருஞ்செயலை நினைத்து கரைந்து உருகுவாராயினர். காலத்தி மலையடை அமர்ந்த ஈசனுக்கு ஆளாக கருதிய அடிகள் வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன், துண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன், நான் இனி சென்று ஆளவதெப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்று அகம் குழந்தார். ஐயோ, பெற்ற பிள்ளையை வாளால் அறிந்து இறைவனுக்கு இன்னமுதூட்ட வல்லேனா, திருநீலகண்டன் மேல் மனையால் வைத்த ஆணை நடவாது இளமையிலேயே ஐம்புரிகளையும் வென்று இன்பம் துறக்க வல்லேனோ. ஆறு நாள் பழகிய பான்மையால் ஆறாத அன்பு வாய்ந்த கண்ணை பறித்து இறைவன் கண்ணில் அப்ப வல்லேனோ. இத்தகைய பொக்கனாகிய யானும் மெய்யடியார் போல் நடித்து வீடகத்தே புகுந்திட விழைகின்றேன் என்று உள்ளத்துறமைந்த உயரிய பட்டினத்தடிகள் உருகுவாராயினர். கடந்தோருக்கும் கடத்தல் அரிதாய மக்கட்பாசம் நீத்த ஒரு தொண்டர் பெரிய சிறு தொண்டராய் பேறு பெற்றார். மனையால் மீது வைத்த பாசம் துறந்த மற்றொரு தொண்டர் இறைவனது அன்பிற்குரியராயினர். கண்ணில் திறந்த உறுப்பில்லை என்றறிந்தும் ஈசன்பால் வைத்த அன்பினால் இரு கண்களையும் ஈர்த்தளிக்க இசைந்த ஒரு தொண்டர் மாரிலா இன்பத்தில் மகிழ்ந்தார். இவ்வாறு அகம் புறம் என்னும் இருவகையை பற்றையும் அறவே களைந்து இறைவன்பால் அன்பை வளர்த்த அடியாரது நிலையை நினைந்து பட்டினத்தடிகள் உருகும் பான்மை அறிந்து போற்றத்தக்கதாகும். காலத்திய வேடனை குறிக்கோளாக கொண்டு அடிகள் கரைந்துருகியவாறே கங்கை வேடனை இலக்காக கொண்டு வானரவேந்தனான சுக்ரீவன் வாடி வருந்தினான். இருமையும் தரும் பெருமானாகிய ராமனிடம் எப்பயனையும் கருதாது விழுமிய அன்பு பூண்ட வேடனது பெருமையையும் தனது திருமையையும் நினைத்து சுக்ரீவன் சிந்தை தளர்ந்தான். வானரசேனை இலங்கை மா நகர்ப்புறம் எய்திய போது அப்படையின் திறன் அறியுமாறு தன் நகரில் நின்று நோக்கிய இலங்கை வேந்தனை கண்டான் வானர மன்னன். அவன் உள்ளத்தில் சீற்றம் பொங்கி எழுந்தது. பஞ்சின் மெல்லடி பாவையாகிய சீதையை வஞ்சனையால் கவர்ந்து சிறை வைத்த அரக்கர்கோனை கொன்று பழிதீர்க்க கருதி அவன் மீது பாய்ந்தான். வீரராகிய இருவரும் நெடும்பொழுது கடும்போர் விளைத்தனர். இலங்கை நாதனது அளவிறந்த வலிமையை அறிந்த வானரத் தலைவன் அவனை வெல்ல இயலாது அவன் தலை மீதிருந்த மணிமுடியை கவர்ந்து மீண்டும் ராமனது பாதரையில் வந்தடைந்தான். காலனுக்கும் காலனாய் அமைந்த அரக்கன் கையினிலும் தப்பி வந்த வாரை வீரனை கண்டு ராமன் கலிகூர்ந்தான். அந்நிலையில் அன்பினால் அகங்குழைந்த வானர மன்னன் ஐயனை நோக்கி, காட்டிற்கே கழுகின் வேந்தன் செய்தது காட்ட மாட்டேன், நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன், கேட்டிலேன் அல்லேன் என்று கண்டும் அக்கிளியன்னாலை மீட்டினேன், தலைகள் பத்தும் குழந்திலேன் வெறுங்கை வந்தேன் என்று மனம் வருந்தி ஒழிந்தான். அந்தோ காட்டில் வாழும் கழுகின் வேந்தனும் நாட்டில் வாழும் நல் வேடனும் காட்டிய அன்பை நான் காட்ட இயலாதவன் ஆயினேன். இலங்கை மாநகரில் சிறையிலிருந்த சோகத்தாலாகிய நங்கையை இங்கே கொண்டு வர வழியற்ற வேற்றுமையாக கொண்டு வந்தேனே. நல்லார்க்கு இடருளைக்கும் அரக்கனை எதிர்த்தும் அவன் சிரங்களை கொய்து கொணராது வெறுங்கையனாய் வந்தேனே என்று வானர மன்னன் வருந்தினான்.
0: அமுதம் வழங்கினர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள்.
2: நேர்களை இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜே வி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எஸ் உபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். பிராந்தியம் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். இந்தியாவில் 3 நாள் அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் பிரதமர் நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார். அவருடன் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு தியோ பிராங்கனும் வருகை தந்துள்ளார். இப்பயணத்தின்போது இந்திய தொழில்துறை வர்த்தக கூட்டமைப்பின் கூட்டத்திலும் பெல்ஜியம் பிரதமர் உரையாற்றவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றியபோது அவர் இதனை தெரிவித்தார். பட்டமளிப்பு விழா என்பது வெறும் கொண்டாட்டத்திற்கான தருணம் மட்டுமின்றி பொறுப்புணர்வுக்கான தருணம் என்றும் அவர் கூறினார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் வளர்ச்சி சத்தீஸ்கரில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். அம்மாநிலம் கடந்த கால சூழல்களிலிருந்து விடுபட்டு தற்போது முன்னேற்றம் அடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிடம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. இம்முகாம் இம்மாதம் 17ஆம் தேதி வரை மாநிலத்தில் உள்ள 75 மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளது. சுமார் 10 லட்சம் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே தகுதியுடையவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு லக்னோ முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் என் பி சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. போதேகோஷி ஆற்றின் அருகே உள்ள சுரங்கங்களிலும் நிலத்தடி மின் நிலையங்களிலும் சிக்கியிருப்பவர்களை கண்டறிய மீட்புக் குழுவினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேபாள ராணுவத்தினர் உட்பட கூட்டு பாதுகாப்பு படையினர் இதுவரை சுமார் 12,000 பேரை மீட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளில் 21,000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள நீர்மின் நிலைய பகுதிகளில் மீட்புப் பணிகளில் இந்தியா, சீனா, தென்கொரியாவைச் சேர்ந்த நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நகர்மயமாக்கலால் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவைகள் உள்ளிட்ட சவால்கள் குறித்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்கள்

மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களில் சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பிற்கு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலக அளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். பீகாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சோன் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பீகாரின் வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளன. கங்கை ஆற்றிலிருந்து வெளியேறிய வெள்ளநீர் பாகல்பூர், சமஸ்திபூர், பாட்னா, ககாரியா, பக்சார், பூஜ்பூர், வைஷாலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளை சூழ்ந்துள்ளது. இதற்கிடையே பாட்னாவில் உள்ள அனைத்து முக்கிய படித்துறைகளிலும் கங்கை ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மனேர், திகா படித்துறை, காந்தி படித்துறை மற்றும் ஹதிதா ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் அபாய எல்லையை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். யுக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமைதி ஒப்பந்தத்திற்கான முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டால் தாம் அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, யுக்ரைன் ஆகிய இரு நாடுகளுடனும் நல்லுறவை கடைபிடிக்க அமெரிக்கா விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். இவை வர்த்தகத்திற்கு நன்மை ஏற்படுத்தும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் சீனாவின் ஜி கியூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. மகளிர் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இப்போட்டி இலங்கையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் அங்கு நிலவும் நிர்வாக விவகாரங்கள் காரணமாக போட்டி இந்தியாவுக்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மும்பை மற்றும் வதோதராவில் நடைபெறவுள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தின் 4வது மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல் அணி 297 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல் அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல் அணி 198 ரன்னும் எடுத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 7:25, 10 நொடி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி
1: ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: எந்த ஒரு கேன்சர் மாதிரியுமே ஓரல் கேன்சரும் எடுத்தோடனே ஸ்டேஜ் 4 அப்படி போயிடாது, மெட்டாஸ்டாட்டிக்காலாம். இட் இவால்வ்ஸ். கேன்சர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இவல்யூஷன் தான் இல்லையா. சின்னதாக ஆரம்பித்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர வளர ஸ்ட்ரைட்டாக மட்டும் போகாமல் சைட்லேயும் இந்த சைடு அந்த சைடு அப்படிலாம் போய் அப்படி தான் பரவுறது. ஃபைனலி இட் ரீச்சஸ் ஒன் ஸ்டேஜ் வேர் இட்ஸ் டோட்டலி நாட் கியூரபிள் அட் ஆல். ஸோ அதுதான் நம்ம மெட்டாஸ்டாட்டிக்கோ இல்லை கியூர் பண்ண முடியாது, பாலியேஷன் பிகம்ஸ் ஒன்லி பாலியேஷன். ஸோ பெரும்பாலும் ஒன்ஸ் அகெயின் சின்னதாக இருக்கும் போது பெரிய சிம்டம்ஸே வராது. சின்னதாக இருக்கும் போது ஏன்னா கேன்சர் ஒரு டியூமருக்கு அது வந்து சிம்டமேட்டிக்காக வரணும்னா அட்லீஸ்ட் 1 சென்டிமீட்டர் வரணும். அந்த 1 சென்டிமீட்டர் வர்றதுக்கு நான் சொன்ன மாதிரி 10^9 செல்ஸ் இருக்கணும் அதுக்குள்ளே ஜென்ரலி. தட்ஸ் வாட் தே ஃபிகர்ட். ஓகே. ஸோ பட் அந்த லெஸ் தேன் 1 சென்டிமீட்டர் இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கான செல்ஸ் இருக்கும், ஸ்டில் இட் கேன் காஸ் டேமேஜ். பட் ஏன்னா விசிபிளாக தெரியாது அண்ட் சிம்டம்ஸும் பெருசாக இருக்காது. ஸோ பேஷண்ட் வந்து எப்போ வந்து டாக்டர் அணுக போகிறாங்க? தி சீக் ஹெல்ப் ஓன்லி வந்து ஹேவ் சிம்டம்ஸ் ரைட். இப்போ ஓரல் வாய் கேன்சர்னு வச்சுக்கோங்களேன், ஓரல் கேவிட்டி, வாய்க்குள்ள ஒரு புண்ணு. ஒரு சின்ன புண்ணுன்னு போது நம்ம சாதாரணமே எல்லாருக்குமே ஈவன் யூஎன்ஐ கூட ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். வாய் புண்ணுன்றது இந்த ஆஃப்டர்ஸ் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் அதுக்கு வந்து நம்ம பெருசாக ஒன்றும் இது பண்ண மாட்டோம். காரணம் 2 நாள் சாப்பிடாமல் ஐ மீன் கொஞ்சம் இதாக இருந்தால் விட்டமின் சி எதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடுது. ஸோ அந்த மாதிரி அலட்சியமாக விடக்கூடாது. எப்போ விடக்கூடாதுன்னா இந்த மாதிரி அது ஒரு 3-4 வீக்ஸ்க்கு மேலே மருந்து எடுத்தும் டாக்டர்கிட்ட போயும் ஹீல் ஆகாமல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு. பட் 3-4 வீக்ஸில் ரொம்ப பெருசாகாது. டேக்ஸ் டைம் டு க்ரோ. கேன்சர் இஸ் ஸ்லோ க்ரோயிங். ஸோ அதனால் பட் ஆறாமல் ஒரு புண்ணு வாய் புண்ணோ இல்லை அதே மாதிரி வாய் எரிச்சல் ப்ளீடிங்கு முன்னாடி இல்லாத ஒரு சிம்டம் புதுசாக வருது அப்படின்னாலே அலர்ட் ஆகணும். You have to go and seek help with your doctor. With your family physician is your first physician, yeah. இதுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க. அந்த ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஆரமாட்டேந்து இவ்வளோ நாளாக இருக்குது அப்படின் போது அப்புறம் அந்த டாக்டர் வில் எக்ஸாமின் அண்ட் இஃப் நெசரி ரெஃபர் டு அ ஸ்பெஷலிஸ்ட், மேபி அன் ENT சர்ஜன் ஃபர்ஸ்ட். அப்புறம் அவங்க பார்த்துட்டு தேவைன்னா அது ஓரளவுக்கு கிளினிக்கலி கேன்சரஸ் அப்படின்னா எஸ்பெஷலி வித் லிம்ஃப் நோட் இன்வால்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா அதை ஒரு பயாப்சின்ற ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. சதப்பரிச்சை, நம்ம சாதாரணமாக சதப்பரிச்சைன்னு சொல்கிறோம். ஸோ அது பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் கேன்சரா இல்லையான்னு. ஏன்னா அதில் தான் யூ கெட் த செல்ஸ் அண்ட் யூ லுக் அட் தெம் அண்டர் தி மைக்ரோஸ்கோப். யூ நோ தட் தி வித் த செல்ஸ் ஹேவ் ஆல் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேன்சர் ஆர் அட்லீஸ்ட் சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேன்சர். அப்போ தான் நீங்கள் அதை கேன்சர்னு டேர்ம் பண்ணணும்.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: அழுக்குகள் கிருமிகள் அதெல்லாம் நம்ம வயித்துக்குள்ள போகும். இதனால வயித்துல ஃபுட் பாய்சனிங் போன்ற பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாம கை கழுவாம சாப்பிடும் போது நுரையீரல் பிரச்சனைகள் ஏன் தோல் பிரச்சனைகள் கூட வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க.
4: இப்ப என்ன உனக்கு கை தானே கழுவணும், ஒரே நிமிஷத்துல போயிட்டு கை கழுவிட்டு வந்துடுற.
3: கை கழுவுறதுக்கும் சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு.
4: கை கழுவுறதுக்கா?
3: கண்டிப்பா. கை கழுவும் போது முதல்ல ஓடுற நீரால 2 கைகளையும் நம்ம வந்து ஈரம் செஞ்சுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் சோப்பு எடுத்து உள்ளங்கை, கைக்கு மேல்புறம், நகக்கண்கள், விரல் இடுக்குகள் இந்த எல்லா இடத்தையும் சோப்பு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவணும். மறுபடியும் ஓடுற நீரால கையை கழுவணும். இதுதான் கை கழுவுற முறை.
4: ஓ, நீ சொல்றத பார்த்தா நம்ம ஒழுங்கா கை கழுவுனா நம்மள தொற்றக்கூடிய பாதி தொற்று நோய்கள் இருந்து தப்பிக்கலாம் போல இருக்கே.
3: கண்டிப்பா. சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை ஒழுங்கா கழுவுங்க, நோய்கள் வராம பாதுகாத்துக்கோங்க.

நேர்களை இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

0: இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: கணவன் மனைவி அன்பாக இருக்கணும், ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். அதுதான் ஒரு நல்ல குடும்பம். இன்றைக்கி பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம். கிராமப்புறங்களில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே இருந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம், மனைவி வந்து சேர்ந்தா. சும்மாவே உட்காந்துருக்கிறியே, ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பார் அப்படின்ட்டுருக்கா. அதுக்கு தான் யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு அருமையான ஐடியா அப்படின்னானா. என்ன அது சொல்லு அப்படின்ட்டுருக்கா. அவள் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன்ருக்கான். அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா, அந்த குட்டி வளரும், பெருசாகும், அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்ட்டுருக்கான். சரி, அப்புறம் அப்புறம் என்ன, அதையெல்லாம் சந்தையில் கொண்டுட்டு போய் விற்றுவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம். சரி, அது எதுக்கு? எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும், அதை கொண்டுகிட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன், அல்லது நானே விற்றுருவேன், கை நிறைய காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன், பாலையும் விற்கலாம், நாமளும் காய் போட்டு சாப்பிட்லாம், இப்படிலாம் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லித்தான், அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கான் அந்த பொண்ணு. இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டுது. அது எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்ட்ருக்கான். இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதில் வாங்கினான். அவன் ஓடியாந்தான். அவனுக்கு தெரியும், வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டுருக்குறாங்கங்கிறது அவனுக்கு புரியும். அவன் ஓடி வந்து சொன்னான், ஏண்டா உன்னோட பசுமாட்டை ஒழுங்காக கட்டி போடப்படாதான்ருக்கான். என்னடா சொல்கிறேன்னா, இவன் உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிட்டுது, பயிரெலாம் நாசமாயிட்டுது, 10,000 ரூபா அளவுக்கு சேதம், அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், குடுறா 10,000 நானான். இவன் அரண்டு போயிட்டான். அப்புறம் சொன்னா, டேய் நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ளே அது வந்து எப்படா உன் தோட்டத்தில் மேயும், என்னடா வளர்றேன்ருக்கான். நீ தாண்டா இப்போ உளறிக்கிட்டு இருக்க, மாடே வாங்கலை, அதுக்குள்ளே எப்படா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானான். நம்மளுக்கு இப்போ தான் புத்தி வந்து தான், அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானான். இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கதை. சண்டையில் தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு. அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பற்றி மாமனார்கிட்ட புகார் சொன்னானான். மாமா, உங்கள் பொண்ணு அர்த்தமில்லாத சண்டை போடுறா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறா அப்படின்ட்டுருக்கான். நீ எப்படி மாப்பிள்ளை அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். அவள் எடுத்தெறியறது என் மேலே படாமல் ஒதுங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னு நான் இவன்.
0: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
3: ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் வருமானத்தை நம்ம உயர்த்துறோம், பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம், கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துறோம்,
2: மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து
4: கால்நடைகளின் தீவன இருப்பு வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது கலப்பு தீவனமாக இருக்கலாம், பசு தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம்.
2: காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
5: நிறைய
6: பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க, இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
5: குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க, சந்தோஷமா விளையாடட்டும்.
0: நேரம் 7:35. புத்தம் புது காலையில்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வளம். நிலநடுக்கம் குறித்த ஒரு பொது விழிப்புணர்வு.
1: சென்ற நூற்றாண்டில் 50வது ஆண்டு சினிமாக்களில் ஒரு முக்கியமான விவாதம் பண விஷயத்தில் நடக்கும்போது, நீங்கள் பணம் போட்டிருந்த பேங்க் திவால் ஆயிருச்சு என்ற செய்தி வரும். திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து வீட்டு தலைவர் இறந்து விடுவார். அழுகை சத்தம் திடுமன எழும். வீட்டின் தலைவிக்கு மயக்கம் வந்துவிடும். அதுபோன்ற ஒரு அவலம்தான் நிலநடுக்கம் வந்தால் ஏற்படும். பெருநாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 12 அடி கடலுக்கடியில் 7.1 ரிக்டர் அளவில் எழுந்த நீரெழுச்சி நிலநடுக்கமாக பூமியில் உணரப்பட்டது. இதுபோன்று எத்தனையோ நடுக்கம் பூமியை விழுங்க முயன்றிருக்கிறது. பூமியின் வைராக்கியம் அதை தடுத்திருக்கிறது. நெஞ்சுரம் அதை வென்றிருக்கிறது. அதன் அக்கறை மக்களை காத்து வருகிறது. நமக்கு முன்னெச்சரிக்கைகளை அந்த அனுபவம் வழங்கியிருக்கிறது. நிலநடுக்கத்தின் போது நீங்கள் உட்புறமாக இருந்தால், வீடோ அல்லது அலுவலகமோ அல்லது பணியிடமோ நீங்கள் உட்புறமே இருத்தல் பாதுகாப்பு. வெளியில் ஓடாதீர்கள். கதவு பக்கம்தானே என்று வெளியில் காலெடுத்து வைக்காதீர்கள். ஜன்னல்களின் அருகிலோ, கண்ணாடி ஃபர்னிச்சர் ஒட்டியோ, கட்டில் பீரோ போன்ற கனமான பொருட்கள் அருகிலோ நின்றால் அவை உங்கள் மீது விழலாம். வீட்டு மதிலுக்கு அருகில் ஒட்டி நிற்க வேண்டாம். கனமான கட்டில்கள், மெத்தை முதலியவற்றில் கீழே சாய்ந்து கொள்ளுங்கள். தலை தப்பும். நிலநடுக்கத்தின் போது வெளிப்புறமாக இருந்தால் தெருவிளக்குகள், மரங்கள், கட்டிடத்தின் அருகில் நிற்காதீர். வானத்துக்கு கீழே ஓடி சென்று மின்சார கம்பிகள் போடப்பட்டிருந்தால் கீழே நிற்காதீர்கள். வாகனம் ஓட்டி கொண்டிருந்தால் பாதுகாப்பாக திறந்தவெளி மைதானத்தில் வாகனத்தை நிறுத்தவும். பாலத்தின் மீதோ சுரங்கத்தின் மீதோ நின்று கொள்ள வேண்டும். நிலநடுக்கம் நின்ற பின்பும் நாம் எச்சரிக்கை உத்திகளை கவனிக்க வேண்டும். முதலில் உங்களுக்கு தேவையான முதலுதவி செய்து கொள்ளுங்கள். அடுத்து கேஸ், தண்ணீர் டேங்க், மின் வயர்களில் சேதம் இருந்தால் வழியில் போகாதீர்கள். கேஸ் சிலிண்டர் திறந்து கேஸ் வாடை வீசி கொண்டிருந்தால் ஜன்னல் கதவுகளை திறந்து விடவும். அதிகமாக வாசம் வீசினால் கிடைத்த இடைவெளியில் கட்டிடத்தை விட்டு வெளியில் வந்துவிடவும். பொறுப்பான அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கவும். தொலைக்காட்சியில் அல்லது செல்போன் மெசேஜில் அல்லது மெகாஃபோன்களில் வரும் தகவல்களை எதிர்பார்த்து காத்திருங்கள். முதல்கட்டமாக உட்புறமே தம்மளவில் இன்னொரு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளலாம். கைகளை, முழங்கால்களை நிமிர்த்தி நிற்க வேண்டும். அவற்றை லூசாக தொங்க போட்டு வைத்துக் கொள்வது நல்லது. வழக்கமான டேபிள்களில் குனிந்து கீழே உட்கார்ந்து கொள்வது மேல். கம்பளி போர்வைகள் கனமானதாக இருந்தால் போர்த்தி கொண்டு உள்ளே இருப்பது நலம். வீட்டின் உட்புறத்து வாசற்படி நிலையின் மேல் கால் வைத்து நின்று கொண்டால் கட்டிடத்தின் மதில் சுவர் கூட நிலையில் விழாது. தள்ளிவா என்கிறார்கள் பொதுமக்கள். அது எப்படியோ சரி என்று நமக்கு தெரியும் தானே.
0: நிலநடுக்கம் குறித்த ஒரு பொது விழிப்புணர்வு. எழுதியவர் பாலு மணிவண்ணன், வாசித்தவர் விஜய்.
2: நகர்வலம் சென்று வந்தோம். புத்தம் புது காலையில் இனி தொடர்வது திரு இசை. வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் பிரகதி பாடியுள்ளது.

0: நேரம் 7:55. புத்தம் புது காலையில் இனி தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட மோகன சுந்தரி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். சூழல் பாதுகாப்புங்கிறது வெறுமன வாகனங்களின் புகை, தொழிற்சாலைகள் வெளியிடும் கழிவுகள் மட்டுமல்ல, வெளியிடப்படும் சத்தமும் ஒரு சூழல் சீர்கேடு தான். பொதுவாக அனுமதிக்கப்படும் சத்தத்தின் அளவு 55 டெசிபல் தானா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, சட்டப்படி வியாபார ஸ்தலங்களில் காலையில் 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள 65 டெசிபல் சத்தமும், பகல் 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை 55 டெசிபலும் சத்தம் வெளியிடலாம்னு இருக்குது. அதற்கு மேலே போனால் எல்லாருக்கும் சிரமந்தான். இந்தியாவிலேயே தமிழ்நாடு, அதுலேயும் சென்னை மாநகரம், குறிப்பாக தியாகராய நகர் பகுதி தான் நாட்டிலேயே அதிக அளவு சத்தத்தை வெளியிடும் பகுதியாக இருக்குது. கிட்டத்தட்ட 81 டெசிபல் சத்தம் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து 87 டெசிபல் அளவு சத்தம் வெளியிடப்பட்டால் காது கேட்கும் திறன் குறையும், பாதிப்பு உண்டாகும். மும்பையில் 78.5 டெசிபல், புதுடெல்லியில் 75.5 டெசிபல், கொல்கத்தாவில் 70 டெசிபல், பெங்களூரில் 66.2 டெசிபல் சத்தம் வெளியாகுதான். சென்னை தான் நாட்டில் முதலிடத்தில் இருக்குது. இதில் இப்போது மாற்றம் கூட ஏற்பட்டிருக்கும். அனுமதிக்கப்படும் 55 டெசிபல் அளவை விட இந்த அளவுகள் எல்லா ஊர்கள்லையும் அதிகமாக தான் இருக்குது. பெரிய பெரிய பெட்டி சவுண்ட் பாக்ஸ் வச்சு பாட்டு போடுறாங்க பாருங்கள், அது 80 டெசிபல். இரவு நேரங்களில் உணவகங்களில் வெளியிடப்படும் சத்தம் 95 டெசிபல். காதில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்குறாங்களே, பாதி அளவு சத்தம் வச்சு கேட்குறது கிட்டத்தட்ட 94 டெசிபல் அளவு சத்தம் வெளியிடும்னு சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் நிபுணர்கள்.
2: மோகன சுந்தரி மேடம், ஒரு அளவு இருக்குது எல்லாத்துக்கும்.
3: வீடுகள் இருக்கும் இடங்களில், அதாவது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பகலில் அனுமதிக்கப்படும் சத்தத்தின் அளவு 55 டெசிபல், இரவு நேரத்தில் 45 டெசிபல். வியாபார கூடங்கள் இருக்கும் பகுதிகளில் பகலில் 65 டெசிபல், இரவில் 55 டெசிபல். பள்ளிக்கூடம், மருத்துவமனைகள், கோயில்கள் இருக்கும் இடங்களில் பகலில் அனுமதிக்கப்பட்ட சத்தம் வெளியிடும் அளவு 50 டெசிபல், இரவில் 40 டெசிபல். இவ்வளவுலாம் சட்டத்திட்டம் இருந்தாலும் எல்லாரும் இதை கடைபிடிக்கணும். எத்தனை பேர் சட்டங்களை, அரசு வெளியிடும் ஒழுங்கு முறை வரைகளை பின்பற்றி சூழல் பாதுகாப்புக்கு உதவுறாங்க? அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். எப்படி விவசாயிகள் நிறைய உரங்களை பயன்படுத்துகிறாங்க, ரசாயன பூச்சிக்கொல்லிகளை நோய்க்கொல்லிகளை உபயோகிக்கிறாங்க, அதனால் சூழல் சீர்கேடு ஏற்படுது, அப்படி இப்படின்னு நிறைய குறைகளை சுட்டி காட்டுறோமோ, அதே போல் நாய்ஸ் பொல்யூஷன்னு சொல்லக்கூடிய சத்தம் போடுறதும் ஒரு சூழல் சீர்கேடு தான். எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான். அவரவர் அவருடைய கடமை பொறுப்பை உணரணும். விவசாயிகள் பயிர் சாகுபடியை அதிக பரப்பில் மேற்கொள்கிறாங்க. சூழல் நல்லா இருக்கும்போது அதிக அளவு தண்ணீர், அதிக மழை காரணமாக பல பயிர்களை சூழலுக்கு ஏத்தாப்புல, மண்ணுக்கு தகுந்தாப்புல விவசாயிகள் சாகுபடி பண்ணுறாங்க.
2: மோகன சுந்தரி மேடம்,
3: நீங்கள் நெல் வெள்ளப்பொன்னி நடுவீங்க. சாப்பாட்டுக்கு உகந்த ரகம் சன்ன ரகம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பக்குவமாக சாகுபடி செய்து அறுவடை செய்து கிடைக்கிற நெல்லை சேமித்து வச்சுக்கோங்க. நெல் இருக்க பொண்ணு, எள் இருக்க மண். பழமொழி உங்களுக்கு தெரியாததா? பழைய நெல் பழைய அரிசிக்கு எப்போவுமே அதிக முக்கியத்துவம் உண்டு. பழைய நெல் விலை ஏறுறதுக்கு எப்போவுமே வாய்ப்பு இருக்குது. அதனால் கிடைக்கிறத சேமித்து வச்சுக்கிட்டா நல்லது. என்ன சொல்கிறீங்க? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
4: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. புத்தம் புது காலையில் தொடர்வது திரைகானம். ஆனந்த் அரவிந்தாக்ஷன், ஸ்வேதா மோகன் ஆகியோர் குரல்களில் கொடி திரைப்பட பாடல்.

0: வெளியிற குடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி குழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி குத்தா சரியிற ஒரு பித்து.

0: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
1: திரைகானத்தில் தொடரும் பாடலின் படம் திருநாள்.

0: மீண்டும் திரைகானம் ஒலிபரப்பாகும் இதே அலைவரிசையில் மணி 8:30. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi calls for greater adoption of water-saving technologies and learning from global best practices. Prime Minister Modi to hold talks with his Belgian counterpart Bart De Wever in New Delhi today. ISRO to launch Earth Observation Satellite EOS-5 from Sriharikota tomorrow. India's sovereign credit rating upgraded to A- with stable outlook by Japan Credit Rating Agency. Bombay High Court orders CBI probe into

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 8:40:45.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் வருமானத்தை நம்ம உயர்த்துகிறோம், பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம், கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறோம்.
0: மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
2: கால்நடைகளின் தீவன இருப்பை வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது கலப்பு தீவனமாக இருக்கலாம், பசு தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம்.
0: எல்நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 8:55 15 திரைக்காணத்தில் நிறைவாக காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மான் தீ பாடியுள்ள பாடல்.

நன்று கருது நாளெல்லாம் வினை செய், நினைத்தது முடியும் என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்தபத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் சம்போ மகாதெய்வா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் பந்துவராளி, ரூபகதாளம்.

நேரம் 9:27:30. அரங்கிசையில் ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிறைவாக பரிபாகி என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி ராகம் மோகனம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10 மணி. முத்துச்சிதறல் கேட்கலாம். முதலில் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்தில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பி. ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல் படம் உள்ளம் கவர்ந்த கள்வன்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் வருமானத்தை நம்ம உயர்த்துகிறோம், பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம், கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறோம்.
0: மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
2: கால்நடைகளின் தீவன இருப்பை வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது கலப்பு தீவனமாக இருக்கலாம், பசு தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம்.
0: எல்நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: மனோ சுனந்தா பாடிய பாடலின் படம் எங்க ஊரு காவக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்தில் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம். படம் ஆனந்த்,

0: பொண்ணுக்கு பொண்ணாம நெஞ்சும் நின்று.
1: நேரம் 10:24.
2: இலக்கியம் பேசுவோம்.
3: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
4: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
5: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
6: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
7: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
8: கவிஞனா ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
9: இன்று புத்தகம் வாங்குபவர்களாக பெற்றோர் இருக்கிறார்கள், படிப்பவர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள்.
1: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒவ்வொரு வெள்ளி அன்று முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். ஆளுமை மிக்க எழுத்தாளர்கள், கவிஞர்கள் ஆகியோர்களின் நேர்முகம் இடம்பெற்று வருகின்றன ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். மனோ சித்ரா பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம். படம் வேலைக்காரன்.

0: நேரம் 10:41 முத்து சிதறலில் தொடர்ந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல் படம் நினைவே ஒரு சங்கீதம்.
1: விநாயகரே 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறே, சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஹரீஷ் ராகவேந்திரா ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடியிருக்கும் பாடல் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து.

0: செல்வாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துரை அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து
1: கால்நடைகளின் தீவன இருப்பை வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது கலப்பு தீவனமாக இருக்கலாம், பசுந்தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம்.
0: எல்நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் வருமானத்தை நம்ம உயர்த்துறோம், பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம், கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துறோம்.
0: மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டு

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ராசையா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பிரீத்தி உத்தம் சிங் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:01. ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பன்னிரண்டு 10:00 சங்கீத சாரல். ஆர் முத்துகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி யோஜனா குறித்த தகவல்கள். 1:10 என்னுயிர் தோழி, ஆடை வடிவமைப்பில் புதிய உத்திகள். அனுராதா அகிலன் அவர்களுடன் நேர்முகம். குழந்தை வளர்ப்பில் எது சரி? கண்டிப்பா செல்லம்மா, பி எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் உரை. அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைப்பட பாடல்கள் வலம் வரும். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9

0: பதினைந்து வரை கேட்டு மகிழலாம்.
1: ஆறு நாற்பதுக்கு மனதில் நின்றவை இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்கலாம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து
0: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் வருமானத்தை நம்ம உயர்த்துகிறோம், பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம், கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறோம்.
0: மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து
3: கால்நடைகளின் தீவன இருப்பு வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது கலப்பு தீவனமாக இருக்கலாம், பசு தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம்.
0: எல்நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும்.
1: 8:05 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை கேட்கலாம். மொபைல் ஆப்பில் வழக்கம் போல் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். 9:30 நாடக மலரில் வேரடி மண் நாடகம் கேட்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is currently holding bilateral talks with his Belgian counterpart Bart De Wever in New Delhi. Both leaders will discuss the entire spectrum of bilateral relations as well as regional and global issues of mutual interest. Several agreements are expected to be signed after the talks. This morning, the Prime Minister of Belgium visited the Rajghat and paid tributes to Mahatma Gandhi. The Belgian Prime Minister arrived in New Delhi last night on a 3-day visit to India. He is accompanied by Belgian Minister of Defence Theo Fonken. This is his first visit to India since taking office in February last year. The visiting dignitary will deliver a keynote address at a Confederation of Indian Industry business event in the context of the India-EU Free Trade Agreement. Our correspondent reports that the visit will provide an opportunity to further strengthen the India-Belgium partnership and advance cooperation in areas of mutual interest, including trade and investment, defence and security, and renewable energy. Earlier today, Defence Minister Rajnath Singh held a delegation-level talk with his Belgian counterpart Theo Fonken. He said India and Belgium have warm and enduring ties built on mutual respect, democratic values, and a shared commitment to a rules-based global order.
5: India and Belgium share warm and long-standing relations founded on mutual respect, democratic values, and a shared commitment to rules-based global order. The recently held India-Belgium Strategic Dialogue in July 2026 has provided an institutional framework for taking up our bilateral partnership forward, including in defense and security. Excellency, we see considerable potential for expanding our bilateral defense cooperation, and we welcome greater cooperation among Belgian and Indian defense companies.
4: The Belgian defense minister called India a high-technology country and emphasized on the need for Belgium to collaborate on future projects. He also underlined on taking India-Belgium friendship forward. Finance Minister Nirmala Sitharaman has pitched India's reform-led growth story to investors at a high-level business roundtable in New York. Highlighting India's 7.8% economic growth in the first quarter of 2026-27 and the improved investment climate, Ms. Sitharaman said India continues to be the world's fastest-growing major economy despite global disruptions and challenges. The finance minister said reforms including the insolvency and bankruptcy code have provided greater regulatory certainty, eased compliance and reduced paperwork under the guidance of Prime Minister Narendra Modi. Ms. Sitharaman reiterated India's commitment to fiscal prudence and discipline amid continuing global economic challenges since the onset of the COVID-19 pandemic. India and France have

ஸ்ரீமன் நாராயணா. பௌளிராகம் ஆதிதாளத்தில் அமைந்த அன்னமாச்சாரியா கீர்த்தனை கேட்டோம். ஆர். முத்துகிருஷ்ணன் அவர்கள் பாடியவற்றில் அடுத்து துளசி தளமுலச்சே, மாயாமாளவ கௌளராகம், ரூபகதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நிறைவாக மனதிற்கு உகந்தது முருகன் ரூபம். தஞ்சாவூர் சங்கரையர் பாடல். சிந்துபைரவி ராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் ஆர் முத்துகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் பார்வதி ராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விஎல் குமார் அவர்கள் வயலின், களக்காடு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் லதா ராம்சந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வாகன உற்பத்தியாளர்களின் வருடாந்திர மாநாட்டில் வாசிக்கப்பட்ட பிரதமரின் உரையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் வாகன உற்பத்தி துறை கூடுதல் வளர்ச்சியடையும் என்று பிரதமர் அந்த உரையில் கூறியுள்ளார். இந்தியாவும் பெல்ஜியமும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பெல்ஜியம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு தியோ பிராங்கனுடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது என இந்தியாவும் பெல்ஜியமும் முடிவு செய்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவுடனான நட்புறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக திரு தியோ பிராங்கன் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் நடைபெற்ற உயர்நிலை வர்த்தக கூட்டத்தில் உரையாற்றினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அளவிற்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்குடன் கூடிய சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக தொழில் முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று மும்பையில் மகளிர் சுய உதவி குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இக்குழுவினர் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தெரிவித்துள்ளதாகவும் இதனை களைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுமை கண்டுபிடிப்புகளுடன் வகுப்பறைகள் இருக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த ஆய்வின் போது அமைச்சர் வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரும் மாதங்களில் நடைபெறவுள்ள தேர்வுகள் குறித்தும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மியான்மரில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பமாகும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் மியான்மர் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மியான்மருடனான உறவு பாரம்பரியம் மிக்கது என்றும் அவர் தெரிவித்தார். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மியான்மருக்கு தேவையான உதவிகளை இந்தியா வழங்கும் என்றும்

0: ஓம் பிர்லா தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அறிவுசார் சொத்துரிமை ஒத்துழைப்புக்கான சர்வதேச அமைப்புகளை வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான நெறிமுறைகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர், எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலும் 20 லட்சம் சதுர அடி பரப்பில் இந்த வளாகம் சென்னையில் அமைக்கப்படும் என்றார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகுவதற்கான வசதிகளும் இதில் இடம்பெறும் என்று அவர் கூறினார். சென்னையில் சர்வதேச தரத்திலான ஒலிம்பிக் நகரமும் மோட்டார் விளையாட்டு நகரமும் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை மொழியாக தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தையும் திரு விஜய் முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தின் 32 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இப்பகுதிகளைச் சேர்ந்த 16,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்பான சம்பவங்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 1,000 மேற்பட்ட மருத்துவ குழுக்களும் இதில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வாரணாசியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உரிய உதவிகளை உடனுக்குடன் வழங்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தினார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 22 பேர் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அசாமை ஒட்டிய எல்லைப்பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 290 கோடி ரூபாய் வங்கி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் 11 இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், கேரளம், கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 30 இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட 8 வழக்குகளின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சண்டிகரில் நேரிட்ட சாலை விபத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 9 பேர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வேன் கர்கோடா பகுதியில் மற்றொரு வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் ஃபைரோஸ் ஜைதி தங்கப்பதக்கத்தையும், சஞ்சனா சிறிமலா வெள்ளிப்பதக்கத்தையும், சகுந்தலா தேவ்நானி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 16 வெள்ளி, 15 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 11-8, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் கஸ்கஸ்தானின் இஸ்கண்டர் கார்கி, நுர்சயா நர்மன் இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியா சிட்டாலே இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் கனடாவின் விக்டர் லையை வென்றார். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில்

0: இந்தியாவின் ஹர்திக் மகர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-16 என்ற செட்கணக்கில் சீனாவின் ஹி ஜிருயியை வென்றார். சிராக் பரிதா, ஹரிஷ் மைத்திலி ஸ்ரீகுமார், நவீன் சிவக்குமார் ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பயிற்சியாளர் உள்பட 768 பேர் பங்கேற்பதற்கு விளையாட்டு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். மேலும் காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளிலும் இன்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.5 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். 1.4 முதல் 1.6 மீட்டராக சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை இருக்கும் வாய்ப்புண்டு. கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் கிள்ளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை அலைகள் கரையை தொடும் வேகம் 1 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை வினாடிக்கு 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன்குப்பம் வரை 1.1 முதல் 1.2 மீட்டராக வினாடிக்கு அலைகளின் வேகம் இருக்கும். ஆந்திர பிரதேசத்தில் 1.6 முதல் 2 மீட்டராக கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் இருக்கும் வாய்ப்புண்டு. நெல்லூர் கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.7 முதல் 1.9 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.6 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. குண்டூர் கடலோர பகுதிகளில் 1.1 முதல் 1.8 மீட்டராக அலைகள் வினாடிக்கு வேகம் எடுக்கும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். பிரகாசம் கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 0.6 முதல் 1.2 மீட்டராக அலைகள் கரையை தொடும் வேகம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும், தெளிவான உச்சரிப்பும், ஒலிபரப்பில் ஆர்வமும், பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீசர், ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை.

0: என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம். எல் சங்கர் ராஜா அமிர்தா பாடியுள்ள பாடல். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை பாடலுக்கு இசை கே. பத்மநாபன்.

மெல்லிசை பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மணி ஆவதற்கு 15 நொடிகள் உள்ளன.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி யோஜனா, அதாவது மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து. மனிதன் இந்த பூமியில் தன் வாழ்வை தொடங்கிய காலந்தொட்டே எதெல்லாம் தனக்கு பயன் தர வல்லதோ அதையெல்லாம் தனக்கு தொழிலாக ஆக்கி கொண்டான். ஆடு, மாடு, நீர், நிலம், மீன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கடலில் வலை வீசும் மீனவர்கள் வாழ்வும் உழவர்கள் வாழ்வு போலவே இடர்கள் நிறைந்தது. தனது குடிமக்கள் துயருற்றால் ஆதரவு கரம் நீட்டுவது அரசின் ராஜ தர்மம். பல்வேறு காரணிகளால் அவதியுற்ற விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6,000 ரூபாய் அளிப்பது போல மீனவர்களுக்கும் நீர் வாழ் உயிரினம் சார்ந்த மதிப்பு கூட்டு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதே பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதற்கும் மீன்வள குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் துணை திட்டமான பிரதமரின் மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா திட்டத்திற்கு 2024 ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த துணை திட்டம் மத்திய துறை துணை திட்டமாக 6,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இதில் 50%, அதாவது 3,000 கோடி ரூபாய் உலக வங்கி மற்றும் AFD நிதி உட்பட பொது நிதி, மீதமுள்ள 50%, அதாவது 3,000 கோடி ரூபாய் பயனாளிகள் தனியார் துறையிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் முதலீடாக இருக்கும். இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். பயனாளிகள் குறித்து அறியலாம். மீனவர்கள், நீர்வாழ் உயிரின வளர்ப்பு விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், மீன் விற்பனையாளர்கள் அல்லது மீன்பிடி மதிப்பு சங்கிலியில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நபர்கள், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட தனியுரிமை நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், சங்கங்கள், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை LLP கூட்டுறவுகள், கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், மீன் உற்பத்தியாளர் அமைப்புகள் FFPO, மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மதிப்பு தொடர்களில் ஈடுபட்டுள்ள புத்தொழில் நிறுவனங்கள் போன்ற கிராம அளவிலான அமைப்புகள் இதில் பயன்பெறலாம். வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன் உட்பட முக்கிய தாக்கங்கள் குறித்து அறியலாம். 40 லட்சம் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு வேலை அடிப்படையிலான அடையாளங்களை வழங்க தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தை உருவாக்குதல், மீன்வளத்துறையை படிப்படியாக முறைப்படுத்துதல் மற்றும் நிறுவன கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தல், இந்த முன்முயற்சியால் 6.4 லட்சம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கும் 5,500 மீன்வள கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நிறுவன கடன் கிடைக்க உதவும். இந்த திட்டம் மதிப்பு தொடர் செயல்திறனை மேம்படுத்தி 55,000 குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் பாதுகாப்பான தரமான மீன்களை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை முயற்சிகளை ஊக்குவிக்கின்றது. வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்துதல், உள்நாட்டு சந்தையில் மீன் மற்றும் மீன் உற்பத்திகளின் தரத்தை மேம்படுத்துதல், உள்நாட்டு சந்தைகளை வலுப்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும்

வியாபார வாய்ப்புகளை உருவாக்குதல், வேலைகள் மற்றும் பாதுகாப்பான பணியிடத்தை உருவாக்குவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல், 1.7 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும், 75,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவும், குறு மற்றும் சிறு தொழில் மதிப்பு தொடரில் தொடர்ந்து 5.4 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம், பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா யோஜனா, அதாவது பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து.

0: இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சி இரண்டு பகுதிகளாக மலரவிருக்கிறது. முதலாவதாக ஆடை வடிவமைப்பில் புதிய உத்திகள் என்ற தலைப்பில் நேர்முகம் இடம்பெறுகிறது. இதில் பங்கேற்கிறார் அனுராதா அகிலன் அவர்கள். அடுத்து குழந்தை வளர்ப்பில் எது சரி, கண்டிப்பா செல்லம்மா என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார் வி எஸ் பிரியா அவர்கள்.
1: இன்றைக்கு ஆடை அப்படிங்கிறது நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. உடைங்கிறது இன்னைக்கு ஒரு கலை கலாச்சார பிரதிபலிப்பாக கூட இருக்குது. ஆடை வடிவமைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தனி பிரிவாகவே அது நிறைய வளர்ச்சி கண்டிருக்கு. ஆடை வடிவமைப்பு அந்த துறையில பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிற திருமதி அனுராதா அவர்களை நம்ம இப்ப சந்திக்கிறோம். வணக்கம் அனுராதா அவர்களே.
2: வணக்கம்.
1: உங்களை பத்தி சொல்லுங்க.
2: நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே இங்க தூத்துக்குடியில தான். என்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் விளாத்திக்குளம் பக்கத்துல இருக்கிற அயன்பொம்மையாபுரம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்கேன். இப்போ இந்த துறையில் வந்து நான் 15 வருஷமாக இல்லை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய சின்ன வயசு கனவுங்கிறது வந்து எனக்கு வந்து பெயிண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் என்னுடைய ஸ்டடீஸ் கூட இதுவும் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பிள்ளைங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய பேஷனை என்னுடைய கெரியராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போம் நான் சூஸ் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு சம்மர் கிளாஸஸ். எனக்கு யூஸ்வலாக சின்ன பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதும் ரொம்ப இஷ்டம். ஸோ சம்மர் கிளாஸஸ் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு 18 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம்மர் கிளாஸஸ் வந்து கேட்டகரி வைஸஸாக எல்கேஜியிலேருந்து காலேஜ் பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஃபேப்ரிக் பெயிண்டிங், போஸ்டர் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், பல பெயிண்டிங்ஸ் அதில் வந்து அதுலேயும் கேட்டகரி பண்ணி அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருந்தேன்.
1: மெயினாக நீங்கள் டிராயிங் அந்த இது அதிகமாக உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த வகையில் நிறைய பேருக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இதை வந்து நீங்கள் உடைகள்லையும் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா? எந்த விதமான துணிகளை நீங்கள் அதுக்காக செலக்ட் பண்ணுறீங்க?
2: இதுக்கு மெயினாக நான் செலக்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து காட்டன், ஹேண்ட்லூம் காட்டன், ஆர்டினரி காட்டன், இந்த சாஃப்ட் காட்டன் ரெண்டுமே.
1: அந்த பருத்தி துணிகள் வந்து இந்த மாதிரியான பெயிண்டிங்க்கு அதிகமாக
2: இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த கிளாத்தை வந்து இன்னும் அழகு மேன்மேனும் இன்னும் அழகாக காமிக்கும் அது. அதனால காட்டன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது சாஃப்ட் காட்டன், சாஃப்ட் சில்க்கு, சில்க்கு எல்லாமே பண்ணாலும் ரொம்ப அழகாக.
1: எந்த விதமான துணியாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம பண்ண முடியும்,
2: எது வேணாலும் பண்ணலாம். அந்த ஜார்ஜெட் கிளாத்துங்கும் போது வந்து அது வந்து நான் ஒரு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக தான் எப்பயுமே வச்சிருப்பேன். அந்த தின் மெட்டீரியலில் அதுலயும் பண்ண முடியும், பட் இதுல எல்லாம் வந்து இருக்கிற அந்த ரிச்னஸ் அதுல இருக்காது.
1: பொதுவா நீங்க வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறீங்களா, அல்லது நீங்க வந்து துணிகள்ல நீங்க உங்களுடைய ஓவியங்களை வரைஞ்சி அதை வந்து நீங்க விற்பனை பண்றீங்களா?
2: இல்லை, இது வந்து நான் இது சம்மர் கிளாஸஸ்ங்கிறது கேன்வாஸ் போர்டு அந்த மாதிரி இதில் தான் பண்ணேன். இது வந்து நான் என்னுடைய சேல்ஸ் கண்டெயின் பண்ணுற இது வந்து ஃபுல்லாக கிளாத் மெட்டீரியல்ஸில் ஃபுல்லாக பண்ணுறேன். சுடிதார் மெட்டீரியல், சாரீ எல்லாமே இது வந்து தனியாக சேல் கண்டெயின்.

இன்னைக்கும் அதே அந்த உடைகள் தான் இந்தியாவில பெருமளவுல இருக்குது இல்லீங்களா. இது போக இன்னும் மேற்கத்திய உலகத்தினுடைய தாக்கம் இன்னைக்கு நிறைய ஊடக பயன்பாடுகள்னால இங்கிட்ட நிறைய இருக்குது. அதனால மேற்கத்திய ஆடைகளை நிறைய பேர் அதை விரும்புறாங்க. இன்னைக்கு இளைய சமுதாயத்தினர் அதை நோக்கி போறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இன்னும் நம்ம ஊர்ல வந்து ஒரு பண்டிகைகளாகட்டும் ஒரு திருமண விழா

0: இப்பயும் வந்து என்னோடய பெயிண்டிங் வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு பட்டு பாவடையில் அதில் வந்து இப்போ இது ஃபேரி டெய்ல்ஸ் போட்டால் அவ்வளோ பிடிக்குது பிள்ளைங்களுக்கு. ஸோ ஃபேரி டெய்ல்ஸ், கண்ணன் கதைகள், மகாபாரத கதை, அந்த
1: ட்ரெடிஷ்னலையே நீங்கள் வந்து ஓவிய வடிவத்தில் நீங்கள் அந்த துணிகளில் கொண்டு வந்துடுறீங்க.
0: பட்டு சாரீஸ் அதில் எல்லாம் வந்து இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்க வேண்டியது இருக்கு. நம்ம ஆர்டினரி பட்டு சாரியிலிருந்து இது டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு மகாபாரதம் ஸ்டோரிஸு, கண்ணன் கதைகள், இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு ஃபேரி டெய்ல்ஸ் இந்த மாதிரியும் போட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: ஸோ நீங்கள் வந்து இந்திய மகளிரினுடைய தனித்துவமான அடையாளம் அப்படின்னு நம்ம சேலையை சொல்லலாம். நீங்க சேலைகளிலையும் பண்றீங்க இல்லீங்களா?
0: சேலைகளை தான் மெயினா பண்றேன்.
1: இப்ப வந்து அது உங்களுடைய இப்ப வாடிக்கையாளர்கள் என்ன கேக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஓவியங்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா, இல்ல நீங்களே அதை பண்ணி அதை விற்பனை பண்றீங்களா?
0: என்னோட டேஸ்ட் கேத்தாப்லயும் நான் அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் போடும்போது என்னோட டேஸ்ட் கேத்தாப்ல போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் அவங்க செலக்ட் பண்ணவங்க பார்த்து சூஸ் பண்றாங்கல்ல, அதுல வந்து அவங்களுடைய விருப்பம் என்ன, யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன விருப்பம், காலேஜ் பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குது, கொஞ்சம் ஏஜ்டானவளுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத நிறைய தெரிஞ்சுக்கிட முடியும். அப்புறம் அதுக்கேத்தாப்லையும் போடுவேன், கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறேன். அவங்க கேட்டதுக்கு ஏத்தாப்புல அதுக்கேத்தாப்புல டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குறேன்.
1: இப்போ இதற்கான நீங்கள் இந்த ஓவியம் வரைவதற்காக நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள்கள் எல்லாமே இங்கேயே கிடைக்கக்கூடியது தானா?
0: இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு சின்ன கிராமம், அங்கே வந்து எனக்கு மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் கிடைக்காது. எனக்கு எல்லாமே நான் அவுட் ஆஃப் இதில் தான் வாங்க வேண்டியது இருக்கும், எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே.
1: பட் நம்ம ஊரில் காமனாக பொருளாக
0: கிடைக்குது, இங்கே வந்து கிடைக்க எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள்.
1: இந்த இப்போ நீங்கள் ஓவியம் வரைஞ்ச பிறகு அந்த துணியினுடைய பராமரிப்புக்கு நீங்கள் என்ன ஆலோசனை வழங்குறீங்க?
0: அதாவது அது நார்மல் வாஷ் பண்ணலாம், ஒண்ணுமே அந்த பெயிண்டிங் வந்து ஒண்ணுமே செய்யாது, ஃபேப்ரிக் ஒண்ணுமே ஆகாது. ஆனா வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்றது பெட்டர். அது வந்து ஒரு அவ்வளவு நேரம், ஒரு அரை நேரம் அது வாஷிங் மிஷின்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பண்ணோம்னா நல்லா லாங்கா இருக்கும். அயனிங்க்கு வந்து அதுக்கு பேக் சைடு வச்சு அயன் பண்ணணும், இல்லைன்னா மேல ஒரு துணி வச்சு அயன் பண்ணணும்.
1: ஓவியத்தின் நேரடியாக அது மேல பண்ணக்கூடாது,
0: டைரக்டா பண்ணோம்னா அது மெல்ட் ஆயிடும், அது ஒரு மாதிரி இந்த டீ-ஷர்ட்ல எல்லாம் ஆகிற மாதிரி ஆயிரும். சோ அதை பண்ண கூடாது. லீஸ்ட் மெயின்டெனன்ஸ் தான், அது வாட்டுக்கு இருக்கும், வருஷக்கணக்கு அது ஒண்ணுமே செய்யாது.
1: பெண்களுடைய உடை வடிவமைப்பில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: இப்போக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. நம்ம இன்னும் அந்த நார்த்து போக போக பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ இன்னும் ட்ரெண்டியாக இன்னும் டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க, அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. எனிவேஸ் எனக்கு வந்து இந்த இதுவும் பிடிக்கும், அதுவும் பிள்ளைங்க வந்து மாடஸ்டாக போடுற வரைக்கும் அதுவும் பிடிக்கும். ஸோ என்னுடைய பெயிண்டிங்கை வந்து நான் அதுலேயும் போட தான் செய்கிறேன், அந்த இதுலேயும் இப்போ உள்ள லேட்டஸ்ட் வேர்க்கும் போ இப்போ போடுறேன். நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எதுவும் விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி சாரீஸு பட்டு பாவடையில் மெயினாக வந்து அது பிள்ளைங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஒரு காமிக்கணும், காமிச்சு அவங்கள இன்னும் அட்ராக்ட் பண்ணி அவங்கள அதை போட வைக்கணும். இப்போ குட்டி பிள்ளைங்கள்லாம் வந்து இன்னும் ஆசைப்பட்டு போடுறாங்க, கதை எப்படி வேகமாக தூக்கி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அப்போ போடுறாங்க. பெரியவங்களுக்குமே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது போடும்போது, அதனால இதில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்.
1: இப்போது பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி உடைகள்லேயும் மாற்றங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து அதிகமாக பருத்தி ஆடைகளை நம்ம தேர்ந்தெடுப்போம். அதே மாதிரி குளிர்காலத்தில் வந்து நம்ம உல்லன் க்ளோத்ஸ் அந்த மாதிரி ஹெவியான க்ளோத்ஸ் அண்ட் சிந்தட்டிக் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய உடைகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். பருவகாலத்துக்கு ஏற்ற மாதிரியாக உடைகளில் மாற்றம் வேணுங்கிறது அவசியமா?
0: கட்டாயமாக வேணுங்கிறது அவசியம். நம்மளுடைய கிளைமேட்டுக்கு பருத்தி ஆடைகள் தான் பெஸ்ட்டு.
1: நம்ம முக்காவாசி வெயில் பிரதேசத்தில்
0: இருக்கிறோம், அதனால இதுதான் பெஸ்ட்டு. இப்போ அதுலேயும் ஹேண்ட்லூம்ஸு நல்லா அவ்வளோ அழகழகாக வருது, இதுலேயும் அவ்வளோ ட்ரெண்டியாக வருது. காட்டன்லேயுமே ரொம்ப அழகழக, நம்ம முந்தியை விட முந்தி வந்து நம்ம அம்மாலாம் கேட்டபோது அது வித்தியாசமாக இருக்கும், அந்த டைப் மட்டும்தான் வரும். இப்போ வந்து அவ்வளோ இந்த இப்போ ஃபேமஸாக இருக்குது,
1: எல்லாமே தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய இப்போ
0: வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இன்னும் ஃபேஷனும் இதில் காட்டன் சாரீஸில் இன்னும் ஃபேஷன்ஸும் அழகாக வந்திருக்கு, நிறையா லேட்டஸ்ட்டாக இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு.
1: காட்டன் சேலைகளில் ஃபேஷன் வித்தியாசமாக வந்திருக்குன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க?
0: டிசைன்ஸும் வேறு மாதிரி வந்திருக்குது, அந்த பார்டர்ஸ் இப்போ வர்றது இன்னும் சின்ன பிள்ளைங்க கட்டுற மாதிரி, காலேஜ் பிள்ளைங்க கட்டுற மாதிரி
1: அவங்களும் விரும்புறதுக்கு ஏற்ற மாதிரி காட்டன் சேலைகளையே வந்து இளைய சமுதாயத்தினரும் விரும்புறதுக்கு ஏத்த மாதிரியாக அதுல இப்ப நிறைய மாற்றங்கள் வருதுன்னு சொல்றீங்க. இந்த ஆடை வடிவமைப்பு துறையில உங்களுக்கு எத்தனை ஆண்டு கால அனுபவம் இருக்குங்க?
0: எனக்கு இந்த வருஷத்தோட ஒரு 18 இயர்ஸ் ஆகுது.
1: 18 வருஷமாக இந்த துறையில
0: இந்த துறையில இருக்கிறேன். இதுக்கு வந்து மெயினாக ஆனால் இதுக்கு நிறைய கல்வி இருக்குது. இப்போ ஃபேஷன் டிசைனிங், டெக்ஸ்டைல் டிசைனிங், இப்போ வந்து கிராஷ் கோர்சஸும் இருக்கு, ஒர்க் ஷாப்ஸ் 2 days பண்ணிட்டு பண்றவங்கலாம் இருக்காங்க, 3 years கோர்ஸ், 2 years கோர்ஸ்.
1: பள்ளி படிப்பை முடிச்ச பிறகு உயர்கல்விக்கு போறவங்களுக்கு இந்த ஆடை வடிவமைப்பிலையுமே நிறைய மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க.

0: நிறைய இருக்குது.
1: தமிழ்நாட்டிலேயே அது இருக்கு,
0: இருக்குது. 15 டேஸ்ல ஒரு ஆரி கிளாஸ் படிச்சுட்டு வந்து பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு நான் பேசிக்கா படிப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்றது அதுக்குள்ள பேஷன், ஆர்வம், அதுக்குள்ள ஈடுபாடு, அந்த கிரியேட்டிவ்னஸ் இது இருந்துச்சுன்னா கட்டாயமா உங்க ஒரு வீட்டுல ரூம்ல வச்சே பண்ணலாம்.
1: நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா சின்னதுல இருந்தே நம்ம வந்து இப்ப இந்த கைட்டு ஊசி நூலை பிடிச்சி தைக்கிறதுக்கு நம்ம கூல சொல்லி கொடுப்பாங்க, வீட்டுல நமக்கு அம்மா அம்மா சொல்லி கொடுப்பாங்க, சின்ன சின்ன தையல்கள், அதே மாதிரி எம்ப்ராய்டரி, இதுல இருக்கக்கூடிய ஆர்வம், அதுல இருக்கக்கூடிய நம்முடைய அந்த பொறுமையா உட்கார்ந்து கையாளுற ஒரு விருப்பம் நமக்கு இருந்தால் அதையே வந்து மேல்கல்வியில நம்மளுடைய பிரிப்ப பாடமாக எடுத்து படிக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. இதுல வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லது அதாவது வேலைனா பணிக்கு செல்ற மாதிரியாக வேலை வாய்ப்புகள் இருக்கா, இல்ல சுய தொழில் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குதா?
0: வேற இதுக்கு வேற இதுல இடத்துல ஒர்க் பண்ற இதுவும் இருக்குது. ஆனா இந்த கலை இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம நுட்பமான நம்மளுடைய பர்சனல் ஒரு திறமையை வெளிக்காமிக்கிறது. சோ இத வந்து நம்ம சொந்த தொழில் பண்ணோம்னா இன்னும் நல்லா ஃபிளரிஷ் பண்ணலாங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்.
1: ஆடை வடிவமைப்புல இந்தியாவில நிறைய பெண்மணிகள் கூட முன்னணியில இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க வந்து இந்த 18 வருடமாக இந்த தொழிலில் இருக்கிறேன்னு சொல்றீங்க. இது வந்து பெண்களுக்கு ஒரு ஏற்ற தொழில் தான். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி கலை திறன் அண்ட் படைப்பு திறன், அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இயல்பாவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதை வந்து நம்மளுடைய ஒரு தொழிலாக எடுத்து, அதையும் நீங்க சொல்றீங்க வேலை வாய்ப்புகளை தேடி போகாம நம்மளுடைய சுய தொழிலாக இதை எடுத்துக்கிட்டா நம்ம நல்லா இன்னும் பிரகாசிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இது வந்து பெண்களுக்கு ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
0: கட்டாயமா லாபகரமான தொழில் தான் இது. அதாவது குறைந்த முதலீடு போட்டாவே போதும், வீட்டுல ஒரு சின்ன ரூம் இதுக்கு ஒதுக்குனா போதும், ஒரு டேபிள் அவ்வளவுதான் நமக்கு தேவை. அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் வாங்கணும், பெயிண்ட் வாங்கணும். இப்ப எம்ப்ராய்டரியா இருந்தா அதுக்குள்ள இதுக்கு நூல் அந்த மாதிரி ஜாமாங்க தான் வாங்க வேண்டியது இருக்கும்.
1: சோ இதுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப
0: எளிமையானது, எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது.
1: சோ அதிக முதலீடு இல்லாமலேயே இந்த தொழிலை நம்ம ஈஸியாக தொடங்கலாம். இந்த தொழிலுக்கு, அதாவது பெண்கள் வந்து இதை ஒரு கைத்தொழிலாக எடுத்துட்டு இதை ஒரு சுய தொழிலாக செய்யும் போது இதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து எதுவும் சப்போர்ட், மானியம் அப்படி எதுவும் கிடைக்குதாங்க?
0: அரசாங்கத்திலிருந்து சப்போர்ட் கிடைக்குது அதுக்கு.
1: இந்த இப்ப நீங்க தயாரிக்கின்ற இந்த பொருட்களை நீங்க வந்து எப்படி சந்தைப்படுத்துறீங்க, மார்க்கெட் பண்றது நீங்க எப்படி பண்றீங்க?
0: இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால வந்து இது மார்க்கெட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையா இருந்தது. அது யாராவது அது காது மூலமா ஒரு ஆள் சொல்லி வாங்குறது மட்டும்தான் நம்மளுடைய சேல்ஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இதுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே நிறைய விரிவடைஞ்சிருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராமில் போட்டோம்னா அதுக்குள்ள அவ்வளோ வியூவர்ஸ் வர்றாங்க, அது கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க.
1: ஸோ நமக்கு நேரடியாக தொடர்பில் இல்லாதவர்கள் கூட இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக நம்முடைய தயாரிப்புகளை கொண்டு போக முடியுது.
0: இப்போ ரீசெண்டாக ஸ்டால்ஸும் நிறைய வந்திருக்கிறதுனால அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது.
1: அங்கே நீங்கள் உங்களுடைய பொருட்களை காட்சிப்படுத்துறீங்க?
0: ஆமாம், இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சென்னையில், மதுரையில், இங்கிட்டு இந்த சைடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நல்ல பிளாட்ஃபார்மா எனக்கு,
1: அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குதா?
0: நல்ல வரவேற்பு இருக்கிறது.
1: இந்த ஆடை வடிவமைப்புல நல்ல தகுதியும் ஈடுபாடும் இருந்தா யாரால பிரகாசிக்கலாம்னு சொல்றீங்க? இந்த ஆடை வடிவமைப்புல பல்வேறு பிரிவுகள் பத்தி சொல்லுங்களேன்.
0: இதுல வந்து ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், இந்த பெயிண்டிங் இதை மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது நான் இப்போ பெயிண்டிங் பண்ணிட்டு அது மேலே எம்ப்ராய்டரி ஒர்க் கம்பைன் பண்ணலாம், எம்ப்ராய்டரி ஒர்க்கும் ஆரியும் கம்பைன் பண்ணலாம், ஆரியும் பெயிண்டிங்கும் கம்பைன் பண்ணலாம். ஸோ நம்ம அது வந்து எல்லாமே அந்த ரீச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
1: இந்தியா முழுமைக்குமே இந்த ஆரி ஒர்க்கு, அந்த கலம்காரி ஒர்க்கு, மதுபாணி ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஒவ்வொரு பகுதிக்கு போனாலும் அங்க வந்து ஒவ்வொரு விதமான ஒரு துணிகள்ல வந்து ஓவியங்கள் போடுறது, சாயங்கள், இயற்கை சாயங்கள் யூஸ் பண்றது, பலவிதமான நூல்களை யூஸ் பண்ணி அந்த இதை ஆடையை வடிவமைக்கிறதுங்கிறது தொன்றுதட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம இன்றைய தலைமுறையினரும் விரும்புற மாதிரியாக அதை நம்ம கொண்டு வரலாம்னு நீங்க சொல்றீங்க.
0: கண்டிப்பா.
1: இந்த தொழில நீங்க என்னென்ன சிரமங்களை நீங்க எதிர்கொள்றீங்க?
0: இதுல சிரமங்கள்ங்கிறது வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த எம்ப்ராய்டரி, ஆரி இதெல்லாமே வந்து இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கு, இது ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பீரியட் இருக்கும். அந்த ஃபேஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா கடையில் வந்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க அது. ஸோ அது வந்து நம்ம நம்மளை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும்.

0: எது இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ங்கிறது,
1: பொதுவாக மக்கள் இப்ப என்னதை விரும்புறாங்க,
0: எதை விரும்புறாங்க அப்படிங்கிறது.
1: நிறைய இப்ப கடைகளுக்கு போனா ஒரே விதமான ஒரு டிசைன்ல எல்லா தரத்திலையும் நம்ம வந்து சேலைகளை பாக்குறோம், ஆடைகளை பாக்குறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஓவியங்கள் அப்படிங்கறத நமக்கு யூனிக்கா இருக்கும், தனித்துவமாக இது யார்கிட்டயுமே இருக்காது, இது எங்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறதே வந்து பொதுவா பெண்களுக்கு விரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான்.
0: அப்படி நினைக்கிறவங்க கட்டாயமா அதை வந்து திருப்பி திருப்பி வந்து வாங்குறாங்க, வித்தியாசமா போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. எனக்கு வந்து இந்த கண்ணன் கதைகள் இதெல்லாம் போடுறது வந்து என்னுடைய தனித்துவமா நான் நினைக்கிறேன்.
1: நமது மாவட்டத்தில் இருந்து ஒருத்தர் இந்த துறையில இவ்வளவு தூரம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது கேட்கவே சந்தோஷமா இருக்கு. பெண்கள் வந்து வெளியில வந்துதான் வேலை செய்யணும்னு இல்ல, வீட்டில இருந்து தன்னுடைய குடும்பத்தை பராமரித்து கொண்டு தன்னுடைய விருப்பமான ஒரு இதையுமே தொழிலாக எடுத்துக்கொண்டு அதையிலும் தானும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக திருமதி அனுராதா அவர்கள் இருக்கிறாங்க. உங்களை இன்று சந்திச்சதுல நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி அனுராதா அவர்களே.
0: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஆடை வடிவமைப்பில் புதிய உத்திகள் நேர்முகம். இதில் பங்கேற்றவர் ஆடை வடிவமைப்பாளர் அனுராதா அகிலன் அவர்கள், உடன் உரையாடியவர் கிரிஜா கண்ணன். இனி குழந்தை வளர்ப்பில் எது சரி, கண்டிப்பா செல்லமா? உரை வழங்குகிறார் வி எஸ் பிரியா அவர்கள்.
3: அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். மிகச்சிறந்த மிழ மிக அழகிய ஒரு தலைப்பு, குழந்தை வளர்ப்பதில் எது சரி, கண்டிப்பா செல்லமா? உண்மையிலே பார்த்தோமானால் வருங்கால சமுதாயத்தை தலை தூக்கி நிறுத்தக்கூடிய தூண்களாகிய குழந்தைகளை செதுக்குவதற்கு ஒரு மிக மிக அருமையான பொறுப்பில் நாம் இருக்கின்றோம். அன்புடையோரே, எந்த குழந்தையும் பிறந்தவுடன் இந்த உலகத்திற்கு வருகின்ற பொழுது நான் இதுவாக போகிறேன், அதுவாக போகிறேன், சாதிக்கப் போகிறேன் என்றெல்லாம் கூறுவதே இல்லை, புலம்புவதும் இல்லை. பெற்றோர்களாகிய நாம் வகுத்து வருகின்ற அன்பு பாதையில் வலம் வருகின்ற நட்சத்திரங்கள் தான் நமது அன்பு குழந்தைகள். நான் சரியா தானே வளர்க்குறேன், எங்கேயோ ஒரு தடுமாற்றம், ஏன் அப்படி? ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் நமக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு அரிய நோய் வந்து விடும் அன்பு பெற்றோர்கள் நமக்குள்ள. ஏன் நம்ம குழந்தை சொன்னபடி கேட்பதே இல்லை? ஏன் நம்ம குழந்தை எதிர்த்து பேசுகிறான்? எதற்காக என் குழந்தை எதுவும் என்னுடன் ஷேர் பண்ணுறதே இல்லை? பல பெற்றோர்களும் நம்மடை கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இது. நான் நல்லா தான் வளர்க்குறேன், அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், அவனுக்கு பிடித்த உணவை வாங்கி கொடுக்குறேன், அவன் ஆசைப்பட்டது எல்லாமே கொடுத்து கொண்டே தான் இருக்கிறேன். அவனுக்கு இந்த மொபைல் வேண்டான்றான், அந்த மொபைல் வாங்கி கொடுக்குறேன். ஒன்றே ஒன்று தான், இந்த பைக்கு வேண்டாம் அப்பா, உனக்கு 16 வயது ஆயிற்று. இந்த வேண்டாம் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக 3 நாட்கள் என்னிடம் பேசவில்லை, 3 நாட்களாக சாப்பிடவும் இல்லை. மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கின்றது. சாரி கேட்கலாமா, இல்லை பைக்கு தான் வாங்கி கொடுக்கலாமா? ஆனால் பணம் என்று நினைக்கும்போது மிகவும் தலைவலியாக இருக்கின்றது, மன உளைச்சலும் ஆளாகி விடுகின்றோம். இப்படி இப்படி யோசித்து கொண்டே நாம் இருக்கின்றோம். எங்கே தவற விட்டோம்? கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமா? எந்த கஷ்டமும் படக்கூடாது, நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் இன்றைக்கி எல்லா பெற்றோருமே அன்பு குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். நானும் அப்படித்தான். உண்மையில் நமது பெற்றோர்கள் அப்படித்தான் நம்மளை வளர்த்தாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உண்மையில் என்னுடைய அனுபவத்தில் இருந்து ஒரு சிறுதுளிகள் உங்களுக்காக வழங்க விரும்புகிறேன். எனது அப்பாவிடம் ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் பயந்து பயந்து யோசித்து கொண்டே வருவேன். அது பயத்தினால் அல்ல, எனக்கு பிடித்த பொருள் என்னுடைய அப்பா வாங்கி தருவதற்கான பணம் போதுமானதாக இருக்கிறதா என்ற ஒரு கவலை தான். ஆனாலும் கூட தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து இன்றைக்கு நாம் அவர்கள் பேர் சொல்லும் அளவிற்கு தான் இருக்கின்றேன். ஆனாலும் கூட அவர்களுக்கு செல்ல பிள்ளையாக தான் இருந்தேன், கண்டிப்பாகத்தான் வளர்த்தார்கள். எனது அம்மாவினுடைய தாரக மந்திரம், நல்லா படிக்கணும், சொந்த காலில் நிற்கணும், உனக்கு நாங்கள் வைத்த பேர் அந்த பேரை நிலைநாட்டணும், நல்லா இருக்கணும், சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கணும். உண்மையிலேயே நிதம் தினம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய இது அரும்பெரும் வாசகம் எனது மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. உண்மையிலேயே எனது பெற்றோர்களுக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு குழந்தைகளோட நிலை அதுதானா? நினைத்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும்

கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம். அது தேவையானதா தேவையில்லையா என்று கூட நாம் யோசிப்பதே இல்லை. அந்த குழந்தை கஷ்டம் எப்படி தெரியும்? பொருளின் மதிப்பு எப்படி தெரியும்? பொறுப்பு எப்படி தான் வரும்? இதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. அன்புடையோரே, எனது அனுபவத்தை ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனது சிறு வயதில், பள்ளி பருவத்தில், நான் கோயட் தான் படித்தேன். எனது நண்பனை அவனது தந்தை தர தரவென்று எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆசிரியரிடம் கூறுகிறார்கள், ஐயா, எனது மகன் சொன்னபடி கேட்பதில்லை, எதிர்த்து பேசுகிறான், தெருவிலே விளையாடி கொண்டே தான் இருக்கிறான், படிப்பதில்லை. ஒன்றே ஒன்று செய்யுங்கள், முகத்தை தவிர உடலை உரித்து விடுங்கள். நாங்களாம் அனைவருமே முகத்தோடு முகம் பார்த்து ஒரு மிகப்பெரிய அச்சத்திலே இருந்தோம். எனது பெற்றோரும் இப்படி சொன்னால் என்ன ஆகும்? ஆனால் நிச்சயமாக ஆசிரியர்களுடைய அடி கிடைக்காமலோ கண்டிப்பு இல்லாமலோ நாம் வளர்ந்ததே இல்லை. இன்றைக்கு முதல் நாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கோம். இன்றைக்கு நிலைமை யோசித்தாலே மிகப்பெரிய வேதனைக்குள்ளாகிறோம். ஒரு ஆசிரியர் என்ற முறையில் எனது பள்ளியில் நடந்த ஒரு சிறு குறிப்பு உங்களுக்காக, ஒரு சிறு நிகழ்வு உங்களுக்காக கூற வேண்டும் என்று விழைகிறேன். எனது பள்ளியில் பயின்று வருகின்ற, 7ஆம் வகுப்பு பயின்று வருகின்ற ஒரு குழந்தை புத்தக மூட்டையை தூக்கி கொண்டு 2வது மாடிக்கு சென்று வருகிறார். அதே வாரத்தில் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிந்தது. எங்களது மேம் வந்து, பெற்றோர்களே, உங்களது கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்றார்கள். உடனடியாக ஒரு பெற்றோர் எழுந்து, மேம், எனக்கு ஒரு கருத்து சொல்ல வேண்டும், எனது குழந்தை இங்கே தான் படிக்கிறா, அவளுக்கு கால் வலிக்குது, முதுகு வேற வலிக்கிறது, எங்களது ஃபேமிலி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன், அவங்க சொன்னாங்க குழந்தை வெயிட்டே தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதே போல் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க மேம், நீங்கள் வேற எங்கள் குழந்தைக்கு 2வது மாடியில் வேற வகுப்பு வச்சுருக்கீங்க, எப்படி தான் என் குழந்தை போகும்? அவரோட நிலையை பார்த்து மிகவும் வேதனையாக இருக்குது மேம், லிஃப்ட் வைங்க மேம், இல்லைன்னா தரைத்தளத்தில் வகுப்பை வைங்க மேம். எங்கள் மேம் அப்படியே அவங்க முகத்தை பார்த்தாங்க, எதுவுமே சொல்லலை. சரி, பார்ப்போம், யோசிப்போம் என்றார்கள். இது அப்படி இருக்க, அடுத்த மாதமே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஒரு மேம் வந்தாங்க. மிக அழகாக, குழந்தைகளுக்கு தனியாக, பெற்றோர்களுக்கு தனியாக ஒரு சிறந்த ஒரு பேச்சு ஆற்றல் அங்கே நிகழ்ந்தது. எங்களுக்கே மிக ஆச்சரியம், நாங்கள் எதுவுமே கூறிக்கொள்ளவில்லை. ஒரு அழகிய தலைப்பில் அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஒரு மிக அனைவரையும் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு அழகிய கருத்து அவர்கள் சொன்னார்கள். அன்பு பெற்றோர்களை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், புத்தக முட்டையை சுமக்க தயங்குகின்ற குழந்தைகள் எதிர்காலத்தில் பெற்றோர்களையும் சுமையாகத்தான் எண்ணுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அனைவரும் கைதட்டினார்கள். நாங்களும் ஆச்சரியப்பட்டோம். நாங்கள் சொல்லவே இல்லை, ஆனாலும் கூட அந்த மேம் சொன்னாங்களேன்னு மிக ஆச்சரியமும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. உண்மையிலேயே குழந்தைகளே நம்ம பெற்றெடுத்திருக்கோம் என்ற மிகப்பெரிய சாதனை அல்ல, அதற்கு பிறகுதான் நமது பொறுப்பு என்பது ஆரம்பித்து விடுகிறது. உண்மையிலேயே பொறுப்புடைய குழந்தையை வளர்ப்பதற்கு செல்லம் தேவைதான், ஆனால் கண்டிப்பு என்பது ஒரு தண்டனை அல்ல என்பதை நாம் கண்டிப்பாக குழந்தைகளிடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும். ஒழுக்க நெறிதான் கண்டிப்பு என்பதை நமது குழந்தைகளிடம் கற்றுக் கொடுங்கள். கற்றுக்கொண்டே இருப்பதுதான் மிகச்சிறந்த கல்வி. வாழ்க்கை முழுதும் நான் கற்றுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். திருவள்ளுவர் கூறிய அழகிய பொருள் திருக்குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரினுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற அந்த ஒழுக்கமானதுதான் ஒரு பெற்றோர்களும் அன்புடையோர் அனைவரும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கண்டிப்பு என்ற ஒழுக்க நெறி. நமது நாட்டில் மிகச்சிறந்த பண்பாடும் கலாச்சாரமும் இருக்கின்றது, ஆனால் வெளிநாட்டில் அப்படி அல்ல. வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது ஒரு தோழி அங்கேதான் பல வருடங்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களிடம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பேசிக்கொண்டே தான் இருப்பேன். அவங்களுடைய நலம் விசாரித்தேன். அவருடைய குழந்தை ஆஷா எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்டேன். அவ ரெஸ்டாரண்ட் போயிருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஏதோ சாப்பிட போயிருக்காளான்னு நானும் கேட்டேன். இல்லைம்மா, அவள் வந்து வேலைக்கு தான் போயிருக்கிறா. நினைத்து பார்த்தா 14 வயது குழந்தை வேலைக்கு போகிறாளா என்ன ஆச்சரியமாக நான் கேட்டேன்.

0: ஆமாம், காலையில் வேலைக்கு போகிறார், அதற்கு பிறகு பள்ளிக்கூடம் செல்கிறாள். அவளோட ஃபீஸ் அவளே தான் பார்த்துக்கிறா, பேங்க் பேலன்ஸ் கூட வச்சிருக்கிறா. எனக்கு மிக மிக ஆச்சரியம், 14 வயது குழந்தைக்கு வெளிநாட்டில் வேலைக்கு சென்று தனது படிப்பையும் பார்த்து கொள்கிறார் என்பது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு அல்லவா. இங்கு பெற்றோர்கள் அனைவருமே பொறுப்பு என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் பள்ளிக்கூடத்தினுடைய பள்ளி கட்டணம்தான். அது ஒரு குழந்தையை பார்த்து கொண்டால் அந்த பொறுப்பு கூட நமக்கு இல்லாமல் போய்விடும் அல்லவா. இங்கு நம்மளது குழந்தை விளையாட சென்றால் அனுப்பிவிட்டால் கீழே விழுந்துடுமோ என்று ஐயப்படுகிறோம். அடுப்படிக்கு வந்தால் ஐயோ மிக்ஸி தொடாதே, அங்கே ஷார்ப்பான பிளேடு இருக்கிறது என்று சொல்கிறோம். அதே போல் கிச்சன் பக்கம் வந்தால் குக்கர் வெடித்துவிடும் அப்படி என்றெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். குழந்தைகளை அதிகமாக செல்லம் கொடுக்கும் பொழுது அவர்களது பொறுப்புகளை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அவர்களை கண்களை நாம் மூடிக்கொள்கிறோம் என்பது உண்மை. இந்த உலகத்தை பார்க்க காத்திருக்கின்ற உலகத்தினுடைய பல பல விஷயங்களை எதிர்நோக்கக்கூடிய நமது குழந்தைகளை கோழைகள் ஆக்கி விடக்கூடாது. செல்லம் என்ற ஒரு சிறிய கோழைத்தனத்துடன் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் கோழையாகி விடும் என்றதை மறந்து விடாதீர்கள் அன்புடைய பெற்றோர்களே. ஒரு பயணத்தின் போது, ஒரு ட்ரெயின் பயணம், இரவு நேரம் 1 மணி, அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு வேளையில் ஒரு குழந்தை மட்டும் அழுது கொண்டே இருந்தான். ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கிறான்? எல்லாருமே விழித்து பார்த்தார்கள். விழித்து பார்க்கின்ற பொழுது குழந்தை மிக மிக சத்தத்துடன் அழுதான். எதற்காக இப்படி அழுதுறான்னு எல்லாருமே கேட்டாங்க. நானும் பொறுமை இழந்து போய், என்னப்பா என்னமா ஆயிட்டு, பசிக்குதா இல்லை உடம்பு வலிக்குதா வயிறு வலிக்குதா கேள்விகளை கேட்டேன். பயங்கரமான சத்தத்தை இதை விட அழுகை மேலோங்கி செஞ்சது. அவரது பெற்றோரிடம் நான் கேட்டேன், என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்குதே, அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்லை பசிக்குதா, ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு. உடனே அம்மா கொஞ்சம் தயக்கமாகத்தான் என்னை பார்த்தார்கள். அம்மா ஒன்றும் இல்லை, ட்ரெயினில் ஏறும் பொழுது ஒரு
1: சாக்லேட் ஒன்று
0: அவங்கள அப்பா வாங்கி வந்து வந்தார்கள். ட்ரெயினில் வரும்பொழுது தான் பார்த்தேன், அது பிங்க் கலர் ஜாயா, அது அவனுக்கு பிடிக்காதான், அது கேர்ள்ஸுக்குரியதான், எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும் என்று அடன் பிடிக்கிறான். உண்மையிலே எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இதுலேயும் பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அடம்பிடித்த அழுகின்ற குழந்தை. அன்புடையோரே, நம் நாட்டை தலை தூக்கி நிறுத்தக்கூடிய இளம் சமுதாயம் இப்படி கண்டிப்பே இல்லாமல் அடம்பிடித்து அழுது சொல் பேச்சு கேளாமல் போய்விட்டால் மிகவும் பயங்கரமாகத்தான் இருக்கும் அல்லவா எதிர்காலம். உண்மையிலேயே ஆர் அறிவு படைத்த நாம், நம்முடன் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு வருகின்ற நாய் பூனை கோழி எல்லாத்தையும் பார்த்தோமானால் அவர்களும் குட்டிகளையும் குஞ்சுகளையும் பொறுத்து மிக அழகாகத்தான் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு உயிரினத்தை வாழச் செய்கிறார்கள். ஒரு நாய் எடுத்து பாருங்களேன், ஒரு குட்டியை ஈன்ற அந்த தருணத்தில் மிக ஆக்ரோஷமாக யாரையுமே அருகில் வரவிடாமல் செய்வார்கள். ஒரு சில மாதத்திற்கு பிறகு அதனுடைய குட்டியை எங்கோ போய்விடு, உனது உணவை நீயே எடுத்துக்கொள், உனது பாதையை நீயே தேடிக்கொள் அப்படி என்ற முறையில் ஒரு நாய் கூட தனது குட்டியை அகற்றிவிடுகிறது. நாம் அப்படி செய்கிறோமா என்றால் இல்லைதான் என்று நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள ஒரு மிகப்பெரிய பொறுப்பிலிருந்து தவறக்கூடிய விஷயம்தான் இது. தேவையானது மட்டுமே நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லையா, தவறுகளை புரிய வைக்கலாம் இல்லையா. இதுக்கு என்ன வேண்டும், அன்பு வேண்டும் தான், ஆனாலும் கண்டிப்பும் வேண்டும் இல்லையா. உண்மையிலேயே நமது குழந்தைகள் என்ன செய்து கொண்டும் இருக்கின்றோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால், அப்பா அம்மா வேலைக்கு போகிறார்கள், ஆனால் அவர்கள் வரும் பொழுது என்ன வாங்கி கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு குழந்தையை விட அவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கவோ, இல்லை என்றால் அவர்களுக்கு பேகு, அம்மா நான் உங்கள் பேகை வாங்கிக்கிறேன்னம்மா, எவ்வளோ ஆஸ்வாசமாக இருக்கும் அல்லவா. வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு உறவினரையோ நண்பர்களையோ நம் குழந்தை வணக்கம் சொல்லி அழைத்தால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா. அதை எங்கே கற்றுக்கொள்ளும், நாம தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே நம் குழந்தைகளிடம் நம்ம கற்றுக் கொடுக்கணும் மிகப்பெரிய விஷயம் விருந்தோம்பல் என்ற அழகிய பண்பு. நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்கும் பொழுது ஹோட்டலுக்கு போகிறோம், சுற்றுலா போகிறோம், எல்லாரும் சேர்ந்து போனோம் என்ற ஒரே குறிக்கோளோடு நம்ம போகிறோம். எல்லாரும் சுற்றி இருப்பாங்க, ஆனால் குழந்தை மட்டும் காணும். எங்கே இருக்காங்கன்னா, இப்பொழுதெல்லாம் குட்டி குழந்தைங்களுக்காக ஹோட்டல்களில் ஒரு அழகிய சேர் வந்து குட்டியாக இருக்கும், அதில் குழந்தை இருப்பாங்க, ஒரு தட்டில் என்னமோ வச்சுருப்பாங்க, அவனுக்கு அது பிடிச்சிருக்கோ என்ன உணவு தான் இருக்குன்றோட தெரியாது. ஆனால் குழந்தைக்கு முன்னாடி ஒரு மொபைல் ஃபோனும் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படியா

0: ஏதாவது சாப்பிட்டா போதும் என்று நினைக்கிறோம். உண்மையிலேயே அன்புடையோரே, நினைத்து பாருங்கள், நாம் எங்கு சென்றாலும் நமது குழந்தையை கவனிக்கிறோம் என்ற விஷயத்தில் தவற விடுகின்றோம். இரண்டு பக்கமும் விஷத்தை தடவிய கூர்மையுடைய ஒரு ஆயுதம், மிக கூர்மையான ஆயுதம் நம் குழந்தைகள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் என்பது மிக ஆபத்தான கருவி என்பதை மறந்து விடாதீர்கள். அது தேவையா? கண்டிக்க நம்மளால் முடியாதா? சற்று நினைத்து பார்க்கலாம் அல்லவா? உண்மையிலேயே நமது முன்னோர்கள் எப்பேற்பட்ட மகான்கள் தெரியுமா? தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாய் என்ற கோயில் இருக்கும் பொழுது, தந்தை மந்திரம் சொல்கள் இருக்கின்ற பொழுது எப்படி நமது குழந்தைகள் தவறான பாதையில் போய்விடும் என்று நினைத்து பார்ப்போமா? நிச்சயமாக நம் குழந்தைகள் வீணாக மாட்டார்கள். ஆனால் கண்டிப்பு என்ற ஒரு ஒழுக்க நெறியில் நம்ம கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அவரது வாழ்க்கை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். குழந்தைகளை நல்ல கதைகள் சொல்லி வளர்க்கலாமே, நல்ல பாடல்கள் மூலம் அவர்களுக்கு அறிவுரை வழங்கலாமே. உங்களுக்காக பாரதிதாசன் அவர்கள் குழந்தைகளுக்காக ஒரு பாடல், அழகான பாடல் எழுதியிருக்கிறார்கள். அந்த கவிதையை உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள இந்த தருணத்தில் விரும்புகிறேன். நிற்கையில் நிமிர்ந்து நில், நடப்பதில் மகிழ்ச்சி கொள், சற்றே தினம்தோறும் விளையாடு, பற்பல பாட்டும் பாடி பழகுனே, பணிவாக பேசுதல் உனக்கழகு. இதை விட ஒரு குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை யோசித்து பார்த்தால் அதுவும் கேள்விக்குறிதான். அன்புடையோரே, இளம் தலைமுறையை மெருகேற்றி வருகின்ற அன்பு பெற்றோர்களே, அரிய யோசனைகள் வழங்குகின்ற அன்புடைய ஆசான்களே, சாதனைகள் புரிய காத்திருக்கின்ற அன்பு குழந்தைகளே, அழகிய சிலைகளாம் நாளைய தலைமுறையை வரவேற்க காத்திருக்கின்ற சமுதாயமே, விழித்து கொள்ளுங்கள். புதுமையுடன் தயாராகிவிட்டது புதிய தலைமுறை. செல்லமும் கண்டிப்பும் கலந்த ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க ஒரு தாய் என்ற முறையிலும், ஆசிரியை என்ற முறையிலும், இந்திய பிரஜை என்ற முறையிலும் எனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அன்புடையோரே, நீங்கள் தொடங்கிவிட்டீர்களா உங்களது கடமைகளை? மிக அழகிய தலைப்பு, குழந்தை வளர்ப்பதில் எது சரி? செல்லமா கண்டிப்பா என்ற மிக அழகிய தலைப்பு வழங்கிய அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எனது அன்பார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது குழந்தை வளர்ப்பில் எது சரி, கண்டிப்பா செல்லமா. உரை வழங்கியவர் வி எஸ் பிரியா அவர்கள்.

0: டாடி.
1: இந்த லொகேஷன் ரொம்ப ரொம்ப ஜாலி.
2: இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டது என் இனிய தோழி அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் வார்ஜி வீவருடன் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என கோரும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தமது மானிய கோரிக்கையில் அறிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாபேகாவின் வெற்றி செல்லாது என அறிவிக்கக் கோரும் திமுக தலைவரின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் வார்ஜி வீவருடன் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச விஷயங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர், இந்தியா பெல்ஜியம் நாடுகளுக்கிடையிலான வர்த்தக கூட்டமைப்பை முறையாக முன்னெடுத்துச் செல்லும் வகையில் முதலீட்டு விரைவு வழிமுறை இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையிலான நிதி தொழில்நுட்ப அம்சங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்தி அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரு மடங்காக்கும் இலக்கை எட்ட வழிவகை செய்யப்படும் என்றும் கூறினார். முன்னதாக பெல்ஜியம் பிரதமர் ராஜ்காட்டில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெல்ஜியம் நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் தியோ பிராங்கனுடன் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், மாநிலத்தின் ஆட்சி மொழியை உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை குடியரசுத் தலைவரின் முன் ஒப்புதலுடன் அம்மாநில ஆளுநர் பிரயோகிக்க அரசியலமைப்பு சட்டம் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக எடுத்துரைத்தார். தற்போது தமிழில் பேசுவதை ஆங்கிலத்தில் கேட்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் முன்னேறியுள்ள நிலையில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப தமிழை சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை இந்த தீர்மானம் கோருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதனையடுத்து இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் தமது துறை மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வை, தீயணைப்பு, மீட்புப் பணிகள் துறையின் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து 59 அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், இந்த ஆண்டில் 5,000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10,000 காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றார். பணியின்போது துணிச்சலுடன் பணியாற்றி உயிரிழந்த காவல்துறையினரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும், பணிக்காலத்தில் இறக்கும் காவலர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் கருணைத் தொகை 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறினார். சேலம் மற்றும் விழுப்புரம் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் புதிய மரபணு ஆய்வு பிரிவுகள், 14 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி, சேலம் அயோத்தியாப்பட்டினம், காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை, சிவகங்கை திருபுவனம், திண்டுக்கல் வடமதுரை மற்றும் சென்னை போரூர் ஆகிய 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் 16 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்று கூறியவர், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படைக்கான உட்கட்டமைப்பு 13 கோடி ரூபாய் செலவில் புதிதாக ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் அதிக எண்ணிக்கையில் பதக்கங்களை வெல்லும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் நகரம் சென்னையில் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், உலகத்தரத்திலான விளையாட்டு அரங்கங்கள், அதிநவீன விளையாட்டு உபகரணங்கள், உயர்தர செயல்திறன் பயிற்சி மையங்கள், விளையாட்டு அறிவியல் மற்றும் மருத்துவ மையங்கள், வீரர்களுக்கான தங்கும் இடங்கள் போன்ற நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்நகரம் அமைக்கப்படும் என்றார். இதேபோல் தமிழக இளைஞர்களின் மோட்டார் வாகன விளையாட்டுத் திறனை கண்டறிந்து பயிற்சி வழங்கும் வகையில் மோட்டார் விளையாட்டு நகரம் சர்வதேச தரத்தில் உருவாக்கப்படும் என்றும்

0: கூறினார். ஃபார்முலா 1 முதல் ஃபார்முலா 4 வரை சர்வதேச தரத்திலான போட்டிகளை நடத்தும் வகையில் கட்டமைகள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மீதான அதிகரித்து வரும் ஆர்வத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கி தமிழ்நாட்டை சர்வதேச அளவிலான மோட்டார் ஸ்போர்ட்ஸின் முக்கிய மையமாக உருவாக்கவும் புதிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் உருவாக்கப்படும். இந்த நகரத்தில் ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3, ஃபார்முலா 4 போன்ற சர்வதேச தரத்திலான போட்டிகள் நடத்துவதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும்.
0: தமிழகத்தில் முன்னுரிமை அடிப்படையில் தேவைப்படும் இடங்களில் ரயில்வே மேம்பாலம், புறவழிச்சாலை, உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட சாலை ஆற்றுப்பாலம் ஆகியவற்றை கட்ட உரிய பரிசீலனைக்கு பின்னர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பல்வேறு துணை கேள்விகளுக்கும் இன்று அவர் பதிலளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக உறுப்பினர் வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்க கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இம்மனு மீது தீர்ப்பு வழங்கிய தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு இவ்வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் அலைபேசிகளுக்கு கட்டணம் செலுத்தி பாதுகாக்கும் நடைமுறை குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களிடமிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் மாற்று ஏற்பாடுகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் வருபவர்கள் அலைபேசிகளை கோவிலுக்குள் எடுத்துச் செல்ல தடையில்லை என்றும் விசேஷ நாட்களில் அலைபேசியை வாங்கி வைக்கும் நடைமுறை இருக்காது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய்க்கு வெங்காயம் விற்பனை செய்யும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ் ஆகியோர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இன்று தொடங்கி வைத்தனர். முதற்கட்டமாக நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள 8233 நியாய விலைக் கடைகள் மூலம் 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வெங்காயம் விற்பனை செய்யப்படவுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் நியாய விலைக் கடைகளில் வெங்காய விநியோகம் நடைபெற்று வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் 8660 கிலோ வெங்காயம் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: வெங்காயம் விலை அதிகரித்திருப்பதால் அதனை பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விநியோகிக்கும் நோக்கில் திருவாரூர் மாவட்டத்திற்கு 8660 கிலோ வெங்காயம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கும் பணி இன்று துவங்கியது. ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வீதமும் விநியோகிக்கப்படுகிறது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இஸ்ரோவின் EOS-05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV-F17 ராக்கெட் நாளை அதிகாலை 2:55 விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதற்கான கவுண்டவுன் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. வானிலை, பேரிடர் மேலாண்மை, வேளாண்மை உள்ளிட்ட பணிகளுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் மீனவர்கள் இன்று முதல் நாளை வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து நாளை அதிகாலை 2:55 GSLV-F17 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் இன்று மாலை 4 மணி முதல் நாளை வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட சமரச தீர்வு மையங்களில் வரும் 30ஆம் தேதி வரை விண்முகாம்கள் நடைபெறும் என்று இதன் ஒருங்கிணைப்பாளர் நீதிபதி சரண்யா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வட்டார அளவிலான பல்திறன் போட்டிகள் இன்று நடைபெற்றன. பரதம், பேச்சு, ஓவியம், நாட்டுப்புற கலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கர் பங்கேற்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 9700 கனஅடியாக குறைந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 10,000 கனஅடியாக உள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றை

0: காலிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஸ்ரீகாந்த் கனடாவின் விக்டர் லாயை 21-18, 21-19 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் பார்ஜி வீவருடன் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தமது மானிய கோரிக்கையில் அறிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக்காவின் வெற்றி செல்லாது என அறிவிக்கக் கோரும் திமுக தலைவரின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
2: நேயர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
3: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
4: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 kHz தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. மாலை 6:10 கேளுங்கள் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.

0: in new areas, and in badminton, Kidambi Srikanth beat Victor Lai of Canada to enter men's singles quarterfinals of China Masters in Shenzhen. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. திரைகானம் கேட்கலாம் 2:55 வரை. முதலில் சுபிக்ஷா ரங்கராஜன் பாடியுள்ள பாடல். படம்

ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சோனு நிகாம் குழுவினர் பாடிய பாடல் படம் ஒரு நாள் ஒரு கனவு.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் வருமானத்தை நம்ம உயர்த்துகிறோம், பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம், கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறோம்.
0: மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து
2: கால்நடைகளின் தீவன இருப்பை வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது கலப்பு தீவனமாக இருக்கலாம், பசு தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம்.
0: காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 2:25:30. தொடர்ந்து கேட்கலாம் விஜய் எஸ்தாஸ் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் படம்.

0: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தாத்தாஸ், பாட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல் நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
1: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
0: ஒரு ரூபா கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
1: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
2: இன்று பிற்பகல் 3-2 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்து சித்த மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் உஜ்ஜீவன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். மருத்துவராயும் உங்களுடன் பயணிக்கிறது உங்கள் அகில இந்திய வானொலி. ஆகாஷ்வாணியின் சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உஜ்ஜீவன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். திரைகானத்தில் தொடர்ந்து சின்மயி பாடிய பாடல். படம் கலாப காதலன்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை

மாவட்டம் திருவாதவூர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, பானாவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 4 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் ஏற்காடு, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், செய்யூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. காஞ்சிபுரம், காவேரிப்பாக்கம், திருத்தணை, கீழணை, ஸ்ரீபெரும்புதூர், மின்னல், பணப்பாக்கம், வாலாஜாபாத், ஷோலிங்கர், கள்ளன்றி, வந்தவாசி, செய்யாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. ராணிப்பேட்டை, சேத்பட், வேலூர், ஹோசூர், சிங்கம்புணரி, கலவை, தானியமங்கலம், திருப்பத்தூர், திருக்கழுக்குன்றம், கேளம்பாக்கம், உத்திரமேரூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட், கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளவரப்பள்ளி அணை, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சேலம் மாவட்டம் சந்தியூர், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், மதுரை, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் இன்று மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 8ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:20, ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல், 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்திய 700

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோ ஹெட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரள முதம் கேட்போம்.

0: உண்ட உணவு செரித்ததை அறிந்து நன்றாக பசித்த பிறகு உடம்புக்கு ஒத்துக்கொள்கிற உணவை மட்டுமே உண்ண வேண்டும். குறள் எண் 944 அதிகாரம் மருந்து.
1: அற்றது அறிந்து கடை பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து.
0: உண்ட உணவு செரித்ததை அறிந்து நன்றாக பசித்த பிறகு உடம்புக்கு ஒத்துக்கொள்கிற உணவை மட்டுமே உண்ண வேண்டும். குறள் எண் 944 அதிகாரம் மருந்து.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ ஏ.ஆர். ரஹ்மான் ஹென்றி குரல்களில் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் வருமானத்தை நம்ம உயர்த்துகிறோம், பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம், கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறோம்.
0: மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து
2: கால்நடைகளின் தீவன இருப்பை வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது கலப்பு தீவனமாக இருக்கலாம், பசு தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம்.
0: எல்நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: மத்தியலை 720 கிலோ ஹெட்ஸில் வலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது ஸ்ரீராம் பார்த்தசாரதி சைந்தவி குரல்கள். திரைப்படம் அழகிய தமிழ் மகன்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைக்கானத்தில் தொடர்வது மது பாலகிருஷ்ணன், சுஜாதா. குரல்கள் திரைப்படம் சிவப்பதிகாரம்.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். நேரம் 6, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:25 பண்ணைச்சை, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, நேபாள மொழி பாடல் எழுதியவர் ருத்தா பௌத்யால். 2:55 வானிலை, 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 திரைகானம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.9°C, இயல்புக்கு 1.2°C கூடுதல், குறைந்த அளவு வெப்பநிலை 26°C, பெய்த மழை அளவு 2.2 mm, பதிவான ஈரப்பதம் 94%. சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகளவாக 37°C, குறைந்த அளவாக 25.4°C பதிவானது, இயல்புக்கு 0.1°C குறைவு, பதிவான ஈரப்பதம் 67%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. India and Belgium today reaffirmed their commitment to deepening trade, investment and economic cooperation. Prime Minister Narendra Modi and his Belgium counterpart Bart De Wever welcomed the growing diversification of sectors in bilateral trade in the India-Belgium joint statement released after the talks between the two leaders in New Delhi. India and Belgium have set an ambitious goal of doubling bilateral trade over the next 5 years. The two sides identified significant potential for cooperation in pharmaceuticals, life sciences, semiconductors, defense manufacturing, critical minerals, renewable energy, ports, logistics, space, and advanced technologies. Both leaders also welcomed the successful conclusion of negotiations on the India-EU Free Trade Agreement and called for its timely implementation. On defense and security, Belgium conveyed solidarity with India in the fight against terrorism and

0: attempt the terror attack in Pahalgam. Both sides agreed to strengthen cooperation against terrorism and explore the establishment of a joint working group on counter-terrorism. India and Belgium today exchanged several agreements, including letter of intent on defense cooperation and MOUs in the fields of renewable energy for tackling transnational crimes, including cybercrime and diplomatic training. In his press statement, Prime Minister Modi emphasized that India's economy has maintained its momentum even in this challenging environment. He said in the last quarter, India recorded a growth of 7.8%. He further stated that today, India's growth story is becoming a source of confidence and new opportunities for the world. He stated that the scope of bilateral cooperation has expanded beyond traditional sectors to reach strategic areas such as defense and clean energy.
1: हम अगले पांच वर्षों में द्विपक्षीय व्यापार को डबल करने का लक्ष्य साकार कर लेंगे फ्रेंड रक्षा और सुरक्षा सहयोग हमारे संबंधों का एक प्रमुख स्तंभ है आज हमने दोनों देशों के बीच मिलिट्री एक्सचेंज और ट्रेनिंग सहयोग बढ़ाने पर सहमति बनाई है
0: In his press statements, Prime Minister of Belgium, Bart De Wever, hailed India as the largest democracy with the fastest growing economy, terming New Delhi as an important ally. Commerce and Industry Minister Piyush Goyal today lauded the small and medium enterprises industries for playing a pivotal role in achieving 7.8% GDP growth in the first quarter of the current fiscal. While chairing a national workshop on leveraging FTA's outreach program in New Delhi, Mr. Goyal expressed confidence that free trade agreements signed with various countries will pave a steadfast pathway in becoming a major exporter. He called for a holistic nationwide effort to boost utilization of free trade agreements to boost the country's trade across the world. Describing India as a global power, Ukrainian Foreign Minister Andrei Sybiha today said his country welcomes Prime Minister Modi's call to end the ongoing conflict between Ukraine and Russia. Ukraine stands ready for diplomacy, Sybiha said in a social media post as he met External Affairs Minister S. Jayashankar in Kyiv. He said that the two sides discussed the need to restore freedom of navigation in the Black Sea and global food security. India has been concerned over a series of attacks on merchant ships in the Black Sea in the last few weeks. Prime Minister Narendra Modi today took stock of the situation of flood in his constituency, Varanasi. He spoke with District Magistrate Satendra Kumar via telephone to obtain detailed information on the flood situation. He inquired about the arrangements being made in relief camps. The Prime Minister directed that flood relief operations be continuously monitored and that immediate relief be provided to those affected. Chief Minister Yogi Adityanath also conducted an aerial survey of the flood-affected areas of Farukhabad district. Union Minister for Environment, Forest and Climate Change Bhupinder Yadav has chaired a meeting to discuss the management and control of air pollution in Delhi NCR and adjoining areas through focused stakeholder engagement. The meeting was attended by the Environment Ministers and Secretaries and Chairpersons and Member Secretaries of the Pollution Control Boards of Delhi, Haryana and Uttar Pradesh. And in women's cricket, India will take on Hong Kong in the second Group A match in the 2020 Asia Cup at Dubai International Stadium in UAE today. The match will begin at 8 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
4: கடம்பூர் அரண்மனையின் ரகசிய வழிகளின் வாசல்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை எண்ணி வந்தியத்தேவன் வியந்தான். அரைகுறையாக அவற்றை குறித்து அறிந்தவன் அவசரமாக இறங்கவோ ஏறவோ முயற்சித்தால் அபாயம் நேரலாம். பாதிப்படிகளில் இறங்கும் போது முதலை நகர்ந்துவிட்டால் சுவர் எடுக்கில் அகப்பட்டு கொண்டு திண்டாட வேண்டியதாகும். முதலை அசையாமல் நிற்கிறதா என்று நிதானித்து பார்த்துவிட்டு வந்தியத்தேவன் துவாரத்தண்டை வந்து கீழே கால் வைக்கப் போனான்.
5: ஆ, அதென்ன விலவழியில் காலடி சத்தம் கேட்கிறதே! வருகிறது யார்? ஒருவேளை ஆழ்வார்க்கடியானாக இருக்குமோ? தன்னை தேடி வருகிறானோ? அவன் இங்கு வந்து சேராமல் தடுத்து விடுவதே நல்லது. இல்லை இல்லை, வருகிறவன் ஒருவனில்லை, 5-6 பேர் வருவது போல காலடி சத்தம் கேட்கிறது.
4: அப்படியானால் இடும்பன்காரியும் அவனுடைய

0: கூட்டாளிகளுமாயிருக்கலாம். வந்தியத்தேவன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று மறுபடியும் வாலில்லா குரங்கின் பின்னால் மறைந்து கொண்டான். ஆஹா, இரகசிய வழியை திறந்து வைத்து விட்டு வந்து விட்டோமே. அதனால் ஏதேனும் சந்தேகம் ஏற்படுமா? இல்லை இல்லை, நாம் வரும்போது அந்த வழி திறந்துதானே இருந்தது. நாம் மேற்படியில் ஏறிய பிறகுதான் வழி மூடிக்கொண்டது. ஆகையால் திறந்திருப்பதே நல்லதாய்ப் போயிற்று. அதோ துவாரத்தின் வழியாக தலை ஒன்று தெரிகிறது. இடும்பன்காரியின் தலைதான். இதோ மேற்படியில் ஒரு காலை வைத்து நின்று சுற்றுமுற்றும் அவன் பார்க்கிறான். ஒரு கால் மட்டும் கீழே இருக்கிறது. துவாரம் தானாக மூடிக்கொள்ளாமல் இருக்கும் பொருட்டு அப்படி அவன் ஒரு காலை கீழ்ப்படியில் வைத்து கொண்டிருக்கிறான் போலும். அடேடே, இந்த பக்கத்தில் என்ன வெளிச்சம்! சுவரில் யானை முகம் இருந்த இடத்தை விட்டு பெயர்கிறதே, அந்த புற வழி புலப்படுகிறதே. அந்த வாசல் வழியாக வருகிறது யார்? அதோ மணிமேகலை அல்லவா, தானே கையில் விளக்கை ஏந்தி கொண்டு வருகிறாள். இடும்பன்காரி ஒரே பாய்ச்சலில் மேலேறி வருகிறான். அவன் வந்த வழி மூடிக்கொள்ளுகிறது. இடும்பன்காரி தன் தலைப்பாகை துணியை எடுத்துக்கொண்டு அருகிலே இருந்த புலியின் மேலுள்ள தூசை அவசரமாக தட்டத் தொடங்குகிறான். இந்த நாடகத்தின் முடிவுதான் என்ன? மணிமேகலை கைவிளக்கை தூக்கி பிடித்து நாலுபுறமும் பார்த்தாள். இடும்பன்காரியின் மீது அவள் பார்வை விழுந்ததும் அவனை அதிசயத்துடன் நோக்கினாள். இடும்பன்காரி தூசி தட்டுவதை நிறுத்திவிட்டு பதிலுக்கு மணிமேகலையை வியப்புடன் பார்த்தான். தாயே, இது என்ன? இந்த வேளையில் இங்கு எதற்காக வந்தது என்றான். இடும்பா, நீதானா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று மணிமேகலை வினவினாள். அம்மனா, நாளை வருகிற விருந்தாளிகளை இந்த வேட்டை மண்டபத்துக்கு அழைத்து வந்து காட்ட வேண்டியிருக்கும் அல்லவா?
1: அதற்காக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். சின்ன எஜமான் காஞ்சிக்கு போகும்போது அவ்விடம் கட்டளையிட்டு சென்றார்கள்.
0: ஆம் இடும்பா, இந்த அரண்மனையிலேயே சின்ன எஜமானுக்கு உன்னிடமும் என்னிடமும் தான் நம்பிக்கை. பழுவூர் ராணியம்மாள் தங்கப்போகிற அறையில் ஏற்பாடு சரியா இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது இங்கே என்னமோ சத்தம் கேட்டது, நீயாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். வேறு யாருக்கு இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் தெரியும்? எத்தனை நேரமாக நீ இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாய்?
1: ஒரு நாழிகைக்கு மேல் இருக்கும் தாயே. இன்னும் ஒரு நாழிகை வேலை இருக்கிறது. தாங்கள் தனியாக வாங்கி வந்தீர்கள். அந்த வாயாடி பெண் சந்திரமதியுங்க.
0: ஏதோ சத்தம் கேட்கிறது என்று நான் அவளை போய் தந்தையை அழைத்து வர சொன்னேன். நீதானே இங்கே இருக்கிறாய், நான் போய் அவளை தடுத்து நிறுத்தி விடுகிறேன். இவ்விதம் சொல்லிக் கொண்டே மணிமேகலை விளக்கை தூக்கி பிடித்து இடும்பன்காரியின் முக மாறுதலை கவனித்தாள். அடுத்தாற்போல வாலில்லா குரங்கை நோக்கினாள். முன்னொரு தடவை அசைந்தது போல அது அசைந்ததையும் பார்த்து கொண்டாள்.
1: ஆம் தாயே, எஜமானுக்கு இன்று எவ்வளவோ அலுவல். தாங்கள் போய் அவரை கூப்பிட வேண்டாம்
0: என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக படுத்துக் கொள்ளுங்கள்.
1: எல்லா வேலைகளையும் நானே பார்த்துக் கொள்ளுகிறேன்
0: என்றான் இடும்பன்காரி. மணிமேகலை மறுபடியும் வந்தபடியே உள்ளே போனாள். ரகசிய கதவு மூடிக்கொண்டது. இடும்பன்காரி யானை முகத்தின் அருகில் சென்று சற்று நேரம் சுவரண்டை காது கொடுத்து உற்று கேட்டான். அடுத்த அறையில் சத்தம் ஒன்றும் இல்லை என்று நிச்சயம் அடைந்த பிறகு திரும்பி வந்தான். பிலத்வாரத்தை திறந்து வைத்து கொண்டு இடுப்பு வரை கீழே படிகளில் இறங்கி நின்று கொண்டான். பிலத்வாரத்தின் உட்புறமிருந்து ஆந்தையின் குரல் கேட்டது. பதிலுக்கு இடும்பன்காரி ஆந்தை குரல் ஒன்று கொடுத்தான். பிலவழியில் ஆட்கள் நடந்து வரும் சத்தம் கேட்டது. பின்னர் காரியங்கள் வெகு துரிதமாக நடைபெற்றன. வௌவால் ஒன்று சடசடவென்று திறகை அடித்து கொண்டு பறந்தது. இடும்பன்காரி அதை பார்த்தான். பின்னால் இருந்து அவன் பேரில் வாலில்லா குரங்கு தடால் என்று விழுந்தது. அது திடீரென்று விழுந்த வேகத்தினால் இடும்பன்காரியின் முழங்கால்கள் மடிந்து அவன் தடுமாறினான். அதனால் இன்னும் இரண்டு படிகள் அவன் கீழே இறங்க வேண்டியதாயிற்று. தன் பேரில் விழுந்தது இன்னதென்று முதலில் இடும்பன்காரிக்கு தெரியாமையால் அவன் உளறி அடித்து கொண்டு கைகளை வீசி உதறினான். பிறகு உயிரற்ற வாலில்லா குரங்கு எப்படியோ தவறி தன் பேரில் விழுந்திருக்கிறது என்று தெரிந்தது. மனதை தைரியப்படுத்தி கொண்டு அதை தூக்கி நிறுத்த பார்த்தான். இதற்குள் உயிருள்ள மனிதனுடைய கரங்கள் போன்ற இரண்டு கண்கள் மேலே இருந்தது. துவாரத்துக்குள் வந்து அவனை இன்னும் கீழே தள்ளி அமுக்கின. இடும்பன்காரியினால் அதை நம்பவே முடியவில்லை. முன்னால் வந்த ரவிதாசன்,
2: அப்பனே, என்ன இது? எதற்காக இப்படி உளறி அடித்துக் கொண்டு அலறினாய்? அபாயம் ஏதேனும் உண்டா? நாங்கள் திரும்பி போகவா
0: என்று கேட்டான்.
1: வேண்டாம் வேண்டாம், அபாயம் ஒன்றுமில்லை. வீரத்வார கதவு திறக்கும் போது இந்த ராட்சத குரங்கு எப்படியோ இடம்பெயர்ந்தும் தலையில் விழுந்து விட்டது. ஒரு கணம் நானும் பீதி அடைந்து விட்டேன். இப்போது இந்த குரங்கு மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் வழியை அடைத்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பொறுங்கள், இந்த குரங்கை அகற்றி வழியை சரிப்படுத்தி விடுகிறேன்
0: என்றான் இடும்பன்காரி. தடுமாறி விழுந்த இடும்பன்காரியை

மேலே இருந்து அமுக்கி தள்ளிய கரங்கள் யாருடைய கரங்கள் என்பதை நேயர்கள் ஊகித்திருப்பார்கள். வந்தியத்தேவனுடைய அதிர்ஷ்டம் இந்த சந்தர்ப்பத்திலும் அவன் பக்கம் இருந்தது. சரியான சமயத்தில் அவனுக்கு சரியான உத்தி தோன்றியது. இடும்பன்காரி பிலத்வாரத்தின் படிகளில் நின்றபடி வௌவாலை பார்த்த தருணத்தில் அவன் தலைமீது வாலில்லா குரங்கை தள்ளினான். பிறகு அவன் தன்னுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி நின்று கொண்டு கைகளினால் அவனை பிடித்து கீழே அமுக்கினான். அதன் பின்னர் வாலில்லா குரங்கையும் தலைகீழாக துவாரத்தினுள் தள்ளினான். கடைசியாக

0: வருகிறார்கள், சீக்கிரம் என்னை எடுத்து விடு, இல்லாவிட்டால் விபரீதம் வரும் என்றான். சந்திரமதி இவ்வளவு கெட்டிக்காரியா? இருக்கட்டும், உனக்கும் அவளுக்கு சேர்த்து புத்தி கற்பிக்கிறேன். ஓஹோ, தாங்கள் இளவரசி மணிமேகலையா? அம்மணி, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னித்து காப்பாற்றி விடுங்கள். இனிமேல் இம்மாதிரி தப்பு காரியம் செய்ய மாட்டேன். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு என்று கெஞ்சினான் வந்தியத்தேவன். இருளில் இரு மெல்லிய கரங்கள் வந்தியத்தேவனுடைய தோள்களை பிடித்து தாங்கி மெல்ல கீழே தரையில் இறக்கின. சுவரில் தோன்றிய துவாரம் மூடிக்கொண்டது. இளவரசி, உங்களுக்கு அனந்த கோடி வந்தனம் என்றான். கொஞ்சம் பொறு, நான் உன்னை என்ன செய்யப்போகிறேன் என்று தெரிந்து கொண்டு வந்தனம் செலுத்து. தாங்கள் என்னை என்ன செய்தாலும் சரிதான், கொலைகாரர்களிடமிருந்து என்னை தப்புவித்தீர்களே, அதுவே போதும். அந்த அரக்கர் கைகளினால் சாவதை காட்டிலும் தங்களுடைய மணிக்கரத்தினால் சாகும்படி நேர்ந்தால் அது என்னுடைய பாக்கியம்தான்.
1: அடே அப்பா, பெரிய வீராதி வீரனாயிருக்கிறாயே, அப்படி உன்னை தேடி வரும் கொலைகாரர்கள் யார்? கொஞ்சம் பொறு, முதலில் விளக்கேற்றி உன் முகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன்.
0: அமணி, என் முகத்தை மறுபடியும் பார்க்க வேண்டுமா? தாங்கள் கண்ணாடியில் பார்த்து கொண்டபோது பின்னால் நின்று பார்த்த குரங்கு முகம்தான் என் முகம். சந்திரமதி வர்ணித்தாளே என்றான் வந்தியத்தேவன். இருட்டில் சிரிப்பின் ஒலியும் கை வளைகள் குலுங்கும் மோசையும் கேட்டன. வந்தியத்தேவன் அந்த அறைக்குள் தலையை நீட்டிய போது அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை மணிமேகலை மூடிவிட்டாள். அதனால் இருட்டாயிற்று. இப்போது அதன் மூடியை அகற்றியதும் தீபம் சுடர்விட்டு ஒளிர்ந்தது. அதன் ஒளியில் வந்தியத்தேவனுடைய முகத்தை பார்த்த வண்ணம் மணிமேகலை மெய்மறந்து நின்றாள். பக்கத்து வேட்டை மண்டபத்திற்குள் தடதடவென்று பலர் பிரவேசிக்கும் சத்தம் அந்த சமயம் கேட்டது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: செங்கண்ணர் சம்புவரையர் கஜேந்திர மோட்ச வரலாற்று கருத்தை தம் அரண்மனை ரகசிய வழிகளில் அமைச்சிருக்கிற மாதிரி தெரியுது. வேட்ட மண்டபத்துக்குள்ள வரணும்னா முதல வழிவிடணும், அங்கிருந்து அந்தப்புறத்துக்கு போகணும்னா யானையின் தயவு வேணும். நல்லது, வந்தியத்தேவன் உள்ள வந்து சேர்ந்ததை நினைவு கூறுவோம். அடர்த்தியான மூங்கில் காடு, ஒத்தையடி பாதையில் முள்ளு குத்திக்காம பார்த்து நடந்தா ஐயனார் கோவிலுக்கு வந்துடலாம். பலிபீடத்துக்கு பக்கத்தில் நாட்டப்பட்டிருக்கிற சூலாயுதத்தை திருகினா சுடுமண் யானையும் குதிரையும் நகரும். அந்த பள்ளத்தில் இறங்கி சுரங்க வழிக்கு போயிடலாம். தஞ்சாவூர் சுரங்க வழியில் மோதிக்கிற மாதிரி தூண் இருந்துச்சு, இங்கே இல்லை. அங்கே பொக்கிஷ நிலவர இங்கே படிக்கட்டு ஏறினதும் வேட்டை மண்டபம். வெறும் தரையில் கிடக்கிற முதலைய நகத்தினா தான் வந்த வழியே போக முடியும். அதை கவனிக்காமல் போயிட்டா சுவரோட சுவராக யானை பொருத்தப்பட்டிருக்கும் இடத்த உத்து பார்க்கணும். கஜேந்திர மோட்ச கதை ஞாபகத்துக்கு வந்தா எல்லாம் எளிதாயிடும். அந்த புறத்துக்கு போக அந்த யானை தான் வழிகாட்டும். வெளியே போகணும்னா முதல்ல தஞ்சாவூர் சுரங்க வழியில் நடந்த நாடகத்தில் உரையாடல் எதுவும் வந்தியத்தேவன் காதில் விழலை. இங்கே வேட்ட மண்டபத்துக்குள்ள மணிமேகலை வர்றதை பார்த்ததும் இடும்பன்காரி தூசி தட்டுற மாதிரி பாசாங்கு செய்கிறான். பள்ளிப்படை காட்டில் தேவராளன் பாட்டுக்கு இவன் உடுக்க அடித்தது நினைவு இருக்கும். இங்கே என்னமோ சத்தம் கேட்டது, நீயாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். வேறு யாருக்கு இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் தெரியும்? எத்தனை நேரமாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாய்? இதுக்கு பதற்றம் அடையாமல் எப்படி மறுமொழி தர்றான் பாருங்க. ஒரு நாழிகைக்கு மேலே இருக்கும் தாயே. இன்னும் ஒரு நாழிகை வேலை இருக்கிறது. தாங்கள் தனியாக வாங்கிய வந்தீர்கள்? திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. கேட்குறான், அந்த வாயாடி பெண் சந்திரமதி எங்க? இலக்கியத்தில் வாவல்னும் பேச்சு வழக்கில் துறிஞ்சல்னும் குறிப்பிடப்படுற வௌவால் விலங்கை போல குட்டி போடும், ஆனால் பறவையை போல பறக்கும். காது இல்லாமல் இதனால் பார்க்க முடியாதுன்னு விளையாட்டாக சொல்லுவாங்க. ஆமாம், ஒலியின் உயர் அலைவரிசையை அனுப்பி அதன் பிரதிபலிப்பை கொண்டு தன் பாதையில் உள்ள தடைகளை கண்டுக்கும். வௌவாலின் செவிகளுக்கு இந்த எதிரொலியை ஏற்கும் ஆற்றல் உண்டு. அனந்த கோட்டி, அனந்த முடிவில்லாத கோட்டி, பத்தாயிரம் ஆயிரங்கள், அனந்த கோட்டி எண்ணிக்கையில் அடங்காதது. காப்பாத்தினா கோட்டி புண்ணியம், காப்பாத்தினதுனால அனந்த கோட்டி வந்தனம். வல்லவரையன் எதையுமே குறைச்சி மதிப்பிட மாட்டான் இல்லையா?
2: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: தொடர்வது திரை இசை பாடல் ஒன்று. டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி குரல்களில் குமுதம். குங்குமம் திரைப்படத்தில் இருந்து

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மும்பை சிந்துதுர்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், ரயில்வே சிக்னல் கட்டமைப்பை நவீனமயமாக்கவும் புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுடன் கூடிய பெட்டிகளை கொண்டு வரவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மும்பையில் மரக்கன்று நடும் விழாவில் உரையாற்றிய அவர், இதுவரை 3.5 கோடி பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். வங்கிக் கடன்கள் பெறுவதற்கு பெண்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறிய அவர், இதற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்கள் தொழில் முனைவோராக மாறி லட்சாதிபதி சகோதரிகளாக உருவெடுத்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தீயணைப்பு மீட்புப் பணிகள், காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறையின் மானியக் கோரிக்கைகளை தாக்கல் செய்து அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், திண்டுக்கல், வடமதுரை, சென்னை, போரூர் உள்ளிட்ட 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நடப்பாண்டில் 5000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10,000 காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்றும், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு ஐடிஐ மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து தொழில் பிரிவுகளிலும் பயிற்சி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை என்றும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்று தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்பவர்களுக்கு கூடுதலாக 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள

0: தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், காணாமல் போனவர்களில் முதல்நிலை உறவினர்களில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த தடய அறிவியல் ஆய்வகங்களில் கட்டணமின்றி டிஎன்ஏ பரிசோதனை செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் உள்ள தடய அறிவியல் துறை இயக்குநர் அல்லது துணை இயக்குநரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வசதியை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் அடல் பென்ஷன் திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று கோவையில் நடைபெற்றது. கோவை மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் அடல் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்வது மற்றும் அவற்றின் பயன்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக வங்கியின் மேலாளர் திரு கார்த்திகேயன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: அடல் பென்ஷன் யோஜனா என்ற ஸ்கீம் ஒரு மாதாந்திர ஓய்வூதிய திட்டம். 60 வயசுக்கு மேலே ஒரு நபர் வந்து அவங்களுக்கான பென்ஷனை தேர்ந்தெடுத்து அதில் வந்து அவங்க பயன்பெறலாம். இது மெயினாக வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் சிறு குறு தொழில் செய்வர்கள், விவசாயம் சார்ந்தவர்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்கள் இவங்க எல்லாமே வந்து இந்த திட்டத்தில் பயனடையலாம். இதில் மெயின் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் பேயாக இருக்கக்கூடாது. ஆனாலும் அவங்க அடல் பென்ஷன் யோஜனாவில் என்ரோல் பண்ண பிறகு ஃபியூச்சரில் அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்கனாக்கா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அவர்கள் வயதுக்கு ஏற்றபடி அந்த பிரீமியத்தை மாதந்தோறும் நம்ம செலுத்திட்டு வந்தோம்னாக்கா நம்மளுடைய 60 வயதுக்கு அப்புறம் அந்த பென்ஷன் தொகை நம்ம அக்கௌண்ட்டில் வந்து சேரும்.
0: அடல் பென்ஷன் திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: கஸ்தூரி, நான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். இப்போ என்னென்னா அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வந்து ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருக்கேன். நான் போடுற அமௌண்ட்டை விட எனக்கு க்ரோத் அதில் அதிகமாக வருது. இப்போ நான் இல்லை அப்படின்னா எங்கள் டேடி வந்து அதை பென்ஷனாக வாங்கிக்கலாம். இன்கேஸ் இப்போ நான் மேரீட் ஆகிட்டேன் அப்படின்னா என் நாமினியை நான் மாற்றி என் ஸ்பௌஸை போட்டுட்டு அவங்க வந்து இப்போ நான் இல்லை அப்படின்னா அவங்க வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேர் வர்ஷினி. அடல் பென்ஷன் எனக்கு வந்து இது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ கூட நம்மளுக்கு ரிட்டையர்க்கு அப்புறம் 1000 2000 ரூபான்னு வந்துட்டு நம்மளுக்கு மந்த்லி இன்கமாக வந்துட்டே இருக்குது. ஸோ அது என்னோட நின்றுதான்னு பார்த்தா அது கிடையாது. நான் மேரீடாக இருந்துச்சுன்னா என்னோடய ஸ்பௌஸுக்கு எனக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு வரும். நான் அன்மேரீடாக இருந்துச்சுன்னா என்னோடய பேரண்ட்ஸுக்கும் அவங்க யார் நாமினா இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வரும். இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு
0: சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாவட்ட செய்திகள். நகர்ப்புற பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் சலுகை விலையில் வெங்காய விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜன் ஆகியோர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தனர். திருவண்ணாமலையில் நிரந்தர ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு திட்டங்களின் கீழ் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு பணிக்குழு நேர்முகத் தேர்வு இன்று நடைபெற்றது. விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மற்றும் பேரணியை நீதிபதி திரு மணிமொழி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த 15 ஆண்டுகள் வரை பிறப்புச் சான்றிதழில் பெயர் சேர்க்காதவர்கள் அரசு அறிவித்துள்ள சலுகையை பயன்படுத்தி வரும் 26ஆம் தேதிக்குள் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை மத்திய வட்டார துணை ஆணையர் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை சந்தோஷ் ராம்ராஜை வென்றார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. டாஷ்கண்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மற்றும் சிண்ட்ரல்லா தாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய

0: அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் மாலை 6:40. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கோடம்பாக்கம் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி பாடியிருப்பது.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் தாமிரபரணி படத்திற்காக ஹரிஹரன் பவதாரணி பாடியிருப்பது.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: தொடர்வது. கிரீடம் திரைப்பட பாடல் ஒலிக்கவிருக்கும் குரல் சாதனா சர்க்கம்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி 110 கீழ் அறிக்கை சமர்ப்பித்து வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ்மொழி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் கொண்டு வந்த தனி தீர்மானமும், சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரிடையே நடைபெற்ற காரசார விவாதமும் கருத்து மோதல்களும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்தபின் விதி 110 கீழ் அறிக்கை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த தமிழ்நாடு ஒலிம்பிக் நகரம் அமைக்கப்படும் என்றார். இந்த வளாகம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு, ஒலிம்பிக் பதக்கங்களை வெல்லக்கூடிய திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு உதவும் உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த விளையாட்டு மையமாக திகழும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த வளாகத்தில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு அரங்கங்கள், அதிநவீன விளையாட்டு உபகரணங்கள், உயர்தர செயல்திறன் பயிற்சி மையம், மருத்துவ மையங்கள், தங்குமிட வசதிகள் உள்ளிட்ட நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் ஒன்று உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மற்றொரு அறிவிப்பில் குறிப்பிட்டார். விளையாட்டு சுற்றுலாவை மேம்படுத்தவும், தமிழக இளைஞர்களிடையே மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மீதான விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி தமிழகத்தை சர்வதேச அளவிலான மோட்டார் ஸ்போர்ட்ஸின் முக்கிய மையமாக உருவாக்குவதற்கு அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஃபார்முலா 1 முதல் ஃபார்முலா 4 வரையிலான சர்வதேச தரத்திலான போட்டிகளை நடத்துவதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். விதி 110 கீழ் முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் சென்னையில் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 லட்சம் சதுரடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கூடிய சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய வளாகம் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். தற்போதுள்ள புனித ஜார்ஜ் கோட்டையின் பாரம்பரிய கட்டடங்களை வரலாற்று மரபு சின்னங்களாக பாதுகாத்து அவற்றின் பாரம்பரிய மதிப்பை வருங்கால தலைமுறையினர் அறியும் வகையில் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த புதிய தலைமைச் செயலக வளாகத்தில் தீயணைப்பு வசதிகள், மாற்றுத்திறனாளிகள் சென்று வரும் வசதிகள் மற்றும் பசுமை கட்டட தரநிலைகளுக்கு உட்பட்டு நவீன நிர்வாக வளாகம் உருவாக்கப்படும் என்றும், போதுமான வாகன நிறுத்துமிடங்கள், மாநாட்டு அரங்குகள், பொதுமக்கள் சேவை மையங்கள் மற்றும் அலுவலர்களுக்கான நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். புனித ஜார்ஜ் கோட்டை உருவான வரலாறு, அதில் உள்ள ராணுவம் மற்றும் தொல்லியல் துறையின் நிர்வாக கட்டுப்பாடு இவற்றையெல்லாம் விரிவாக அவர் எடுத்துரைத்தார். கடந்த ஆட்சிக் காலத்தில் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டு அது தற்போது பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியாக மாற்றப்பட்ட விவரங்களையும் முதலமைச்சர் தெரிவித்தார். அனைத்து அரசுத்துறை பணியாளர்களின் எண்ணிக்கையும் நிர்வாக பொறுப்புகளும் குறிப்பிடத்தக்க வகையில் உயர்ந்துள்ளதை எடுத்துரைத்த முதலமைச்சர், தமிழகத்தின் எதிர்கால நிர்வாக வளர்ச்சிக்கும் திறன்மிக்க நிர்வாகத்திற்கும் உலகத்தரத்திலான பொது நிர்வாக உட்கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கிலும் ஒருங்கிணைந்த பெரிய தலைமைச் செயலக வளாகம் அமைப்பது இன்றியமையாதது என்று கூறினார். பின்னர் அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்மொழியை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதன்மையான நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்க வேண்டும், தமிழில் தாக்கல் செய்யப்படும் மனுக்கள், ஆவணங்கள் மற்றும் வாதங்களுக்கு உரிய நடைமுறையை உருவாக்க வேண்டும், உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்படும் தீர்ப்புரைகள், தீர்ப்பாணைகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் அனைத்தும் தமிழில் வழங்கும் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். இதற்கென நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்களுக்கான சட்டத்தமிழ் மற்றும் மொழிபெயர்ப்பு பயிற்சியை ஏற்படுத்த வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் மாநில ஆளுநரால் அனுப்பப்படும் முன்மொழிவுகள் மீது தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் உடனடியாக மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 2006 டிசம்பர் 6 உயர்நீதிமன்றத்தில் தமிழை பயன்படுத்துவதற்கான தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். 2018 பிப்ரவரி 2 மாநிலங்களவையில் பேசிய மத்திய சட்ட அமைச்சர், தமிழ்நாட்டின் முன்மொழிவை இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் ஆலோசனைக்கு அனுப்பப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் முழு அமர்வு இந்த முன்மொழிவை ஏற்கவில்லை என்று தெரிவித்த தகவலையும் முதலமைச்சர் இந்த தீர்மானத்தின் மூலம் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒரே நேரத்தில் தமிழில் பேசுவதை ஆங்கிலத்தில் கேட்க முடியும் என்ற வகையில் தொழில்நுட்பம் முன்னேறியுள்ள தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப மறுபரிசீலனை செய்வது அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை பிரதான எதிர்க்கட்சியான திமுக உள்ளிட்ட அனைத்துக் கட்சியினரும் வரவேற்றதை அடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கான மானியக் கோரிக்கைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தாக்கல் செய்து 59 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசினார். புதிய ஆட்சி பொறுப்பேற்ற 116 நாட்களில்

தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்ட போது, ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், திருமதி கமலி, அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் அடிக்கடி குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். இந்த நேரத்தில் அரசியல் ரீதியிலான சில விமர்சனங்களை இருதரப்பிலும் முன்வைத்தபோது சபையில் சலசலப்பும் கூச்சலும் அமளியும் நிலவியது. திமுக உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியான தாவிக உறுப்பினர்களும் அடிக்கடி எழுந்து உரத்த குரல் எழுப்பியதால் அவையின் நடவடிக்கைகள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவையில் அமைதியை ஏற்படுத்த மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது. எதிர்க்கட்சி தரப்பில் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் போது திமுக தரப்பில் ஒட்டுமொத்தமாக அனைவரும் எழுந்து நின்று அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பினர். அதே நேரத்தில் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்தும் அமைச்சர்கள் மற்றும் தாவிக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று குரல் எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஆதரவாக துணைத் தலைவர் திரு கே என் நேரு, திமுக கருடா திரு ஏ வ வேலு ஆகியோரும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது உரையை நிறைவு செய்யும் போது தாம் எழுப்பிய கேள்விகளுக்கு காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர்தான் பதிலளிக்க வேண்டும், ஆனால் அவர் அவையில் இருக்கும்போதே மற்ற அமைச்சர்கள் பதிலளிப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், அமைச்சரவை கூட்டு பொறுப்புடையது, எந்த கேள்விக்கும் எந்த அமைச்சரும் பதிலளிக்கலாம் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பேரவைத் தலைவர், முதலமைச்சர் எல்லாவற்றையும் மிக உன்னிப்பாக கூர்ந்து கவனித்து வருகிறார், எதையும் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கிறார், நிச்சயம் அவர் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் திங்கட்கிழமை உரிய பதிலை வழங்குவார் என்று கூறினார். இதே கருத்தை அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையனும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் பதிலளிப்பதற்கு இடையில் 3 நாட்கள் உள்ளது, எனவே அவர் நன்றாக தயார் செய்து கொண்டு வந்து பதிலளிக்கலாம் என்றவுடன் அதற்கு அமைச்சர்களும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் ஆட்சேபம் தெரிவித்து ஆவேசமாக குரல் எழுப்பினர். அவர்களுக்கு எதிராக திமுக உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று குரல் எழுப்பியதால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது. பேரவையில் நடைபெற்ற மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் தாவிக உறுப்பினர்கள் திரு லட்சுமணன், திரு விஜயராஜ், திரு முனிரத்னம், அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் தாரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், மாநிலத்தில் உள்ள காவல் நிலையங்களில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும் என்றார். நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாடு காவல்படையில் 5,000 பெண் காவலர்கள் உட்பட 10,000 காவலர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். 212 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் காவல்துறை நவீனமயமாக்கப்படும் என்றும், போதைப்பொருள் பயன்பாட்டை வெற்றிகரமாக ஒழிக்கும் கிராமம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வீதம், 50 கிராமங்களுக்கு சிறப்பு மானியம் மற்றும் அங்கீகார சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். லஞ்ச லாவண்யமற்ற அரசு அலுவலகங்களை உருவாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காவல் நிலையங்களுக்கு அன்றாட செலவினங்களுக்காக ஏற்கனவே மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் நிதி உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். எதிர்பாரா செலவு நிதி இலகு வகை, மிதவகை மற்றும் உயர்வகை காவல் நிலையங்களுக்கு முறையே தற்போது வழங்கப்பட்டு வரும் 3,750 ரூபாய் 30,000 ரூபாயாகவும், 6,000 ரூபாய் 40,000 ரூபாயாகவும், 8,250 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பணியின்போது துணிச்சலுடன் பணியாற்றி உயிரிழந்த காவல்துறையினரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடாக 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும், பணிக்காலத்தில் இறக்கும் காவலர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் கருணைத் தொகை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் இந்த புதிய அறிவிப்பில் முதலமைச்சர் குறிப்பிட்டார். வண்டலூர் அருகே அமைந்துள்ள தமிழ்நாடு காவலர் உயர் பயிற்சியகத்தில் பன்னோக்கு உள் விளையாட்டரங்கு மற்றும் வெளிப்புற விளையாட்டு வசதிகள் 23 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்றும், சேலம் மற்றும் விழுப்புரம் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் புதிய மரபணு ஆய்வுப் பிரிவுகள் 14 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை மத்திய மாவட்டம் போரூர், தஞ்சை செங்கிப்பட்டி, சேலம் அயோத்தியாபட்டினம், காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை, சிவகங்கை திருப்புவனம், திண்டுக்கல் வடமதுரை ஆகிய 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையங்கள் நிறுவப்படும் என்றும், சென்னை, திருவள்ளூர், தேனி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் 10 இடங்களில் 80 கோடி ரூபாய் செலவில் 26 அலுவலர்கள் மற்றும் 105 பணியாளர்களுக்கென 131 குடியிருப்புகள் கட்டப்படும், 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் பயிற்சிக் கழகத்தின் 2ஆம் கட்ட பணிகள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 59 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் அறிவித்தார். மொத்தத்தில் இந்த கூட்டத்தொடரில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு இன்றைய அவை நடவடிக்கைகளில் சூடு பறந்தது. காரசாரமான கருத்து மோதல்கள் நிறையவே

0: இடம்பெற்றிருந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் வடிவழகி கபிலன். ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள்.
2: ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு கல்வி கடன் முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி முகாமை தொடங்கி வைத்து பேசினார். கல்வி கடன் அல்ல, வருங்கால முதலீடு. தயக்கமின்றி கல்வி கடனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வித்யாலட்சுமி இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க உதவி செய்யப்படுகிறது. புதிதாக கல்லூரியில் சேரும் மாணவ மாணவியர், ஏற்கனவே கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கும் பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதால் கடன் வழங்கப்படுகிறது. இந்த கல்வி கடன் வழங்கும் முகாமில் பொதுத்துறை, தனியார் வங்கிகள் பங்கேற்று கல்வி கடன் விண்ணப்பம் தேவையான ஆவணங்களை 250 பேருக்கு வழங்கினர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கைம்பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை களைந்து வாழ்வாதாரம், வசதியான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் அமைக்கவும், தொழில் பயிற்சிகள் வழங்குதல், சமூகத்தில் பாதுகாப்புடன் வாழ கைம்பெண்கள் ஆதரவற்றோர் நலவாரியம் செயல்படுகிறது. சமூக நலத்துறை இணையதள பக்கம் https://tnsocialwelfare.tn.gov.in உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் அரசின் மூலம் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. கைம்பெண்கள் ஆதரவற்றோர் நலவாரியத்திற்கென தனியாக உருவாக்கப்பட்டு www.tnwidowswelfareaffordable.tngov.in வலை பயன்பாட்டின் மூலம் தமிழக கிராமங்கள், நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை எளிய கைம்பெண்கள், கணவளால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், பேரிளம் பெண்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை அரசிடமிருந்து எளிய முறையில் பெற்று இணையதள முகவரியில் பதிவு செய்து உறுப்பினர் ஆகலாம். உறுப்பினராக பதிவு செய்வோருக்கு சமூக நலத்துறை திட்டங்கள், ஓய்வூதியங்கள், தற்காலிக தங்குமிடம், திறன் வளர்ப்பு பயிற்சி, சுயதொழில் செய்ய மானியம் போன்ற உதவிகளையும் பெறலாம். ஈரோடு விதை ஆய்வு துணை இயக்குனர் சுமதி தலைமையிலான குழுவினர் தாராபுரம் பகுதியில் நடத்திய விதை ஆய்வில் 78.82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 190.83 டன் நெல் விதைகளை விற்பனைக்கு தடை விதித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் அரசு நிறுவனம், மகளிர் விடுதிகள், கல்லூரி மாணவ மகளிர் விடுதிகள், அரசு சாரா நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், மகளிர் விடுதி, மருத்துவமனைகளில் உள்ள மகளிர் விடுதிகள், ஜவுளி கடைகள், அறக்கட்டளை சங்கங்கள், மாதர் சங்கம் நிறுவனங்கள், நகைக்கடைகள், பயிற்சி நிறுவனங்கள், தனி நபரால் நடத்தப்படும் மகளிர் விடுதிகள், தற்காலிக விடுதிகள், முதியோர் இல்லங்கள் அனைத்தும் பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும். தங்கள் நிறுவன விவரம், முதியோர் இல்லத்தில் தங்கி உள்ள பயனாளிகளின் எண்ணிக்கை, நிர்வாக விவரம், கட்டட வசதி, வழங்கப்படும் அடிப்படை வசதிகளை இசேவை மையத்தில் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பதிவேற்றம் செய்து உரிமம் தொடர்பான நகலை இணைத்திட வேண்டும். பதிவு செய்யாத குறைபாடுகள் கண்டறிந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2025-2026 ஆண்டில் 10ஆம் வகுப்பு தேர்வில் மாவட்ட அளவில் 1571 ஆசிரியர்கள் 100% தேர்ச்சியை பெற்று தந்துள்ளனர். அவர்களின் சமூக அறிவியல் பாடத்தில் 100% தேர்ச்சி பெற்று தந்த 245 ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பாராட்டுச் சான்றுகளை வழங்கி கௌரவித்தார். ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கு நிலையான வாழ்வாதாரம் வழங்கவும், பால் வளத்தை ஊக்குவிக்கவும், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. இதன்படி இத்துறையில் தனிநபர், கூட்டுறவு சங்கங்கள், பால் உற்பத்தி நிறுவனங்கள், பால் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு கோபால் ரத்னா விருது 2026 ஆண்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருது தனிநபர்களையும் நிறுவனங்களையும் உற்பத்தி திறனை மேம்படுத்த, உள்நாட்டு இனங்களை காக்க, பால் கூட்டுறவு நிர்வாகத்தை திறம்பட நிர்வகிப்பதற்கு புதுமையான தொழில்நுட்ப நடைமுறையை பின்பற்றி ஊக்குவிக்க வழங்கப்படுகிறது. சிறந்த நாட்டின கறவை பசு வளர்ப்பவர்கள், சிறந்த பால் கூட்டுறவு, பால் உற்பத்தியாளர் நிறுவனம், பால் உற்பத்தியாளர் விவசாயிகள் சங்கம் இவ்விருதினை பெற www.dahd.nic.in மற்றும் awards.gov.in இணையதளத்தில் வரும் செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும்.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சீஷெல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டின் பேரவைத் தலைவர் அஸ்ரல் எர்னஸ்டாவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாடாளுமன்ற செயல்பாடுகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே நாடாளுமன்ற செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பெல்ஜியம் பிரதமர் பார் டே வீவருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பிரச்சினைகள் மூலம் உணவு எரிசக்தி உற்பத்தி பாதிப்படைந்துள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7.8% எட்டி சாதனை படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையே ஜனநாயக அடிப்படையில் பொருளாதாரத்திலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் காக்கிநாடாவில் இரு நாடுகளும் இணைந்து உலகிலேயே மிகப்பெரிய பசுமை அமோனியா திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறியிருக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்தியாவும் பெல்ஜியமும் இணைந்து செயல்படுவதற்கு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பெல்ஜியம் பிரதமர் பார் டே வீவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியிருக்கிறார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய அவர் இந்தியா பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில்கள் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நடைபெற்ற தில்லி ஹரியானா உத்தரப்பிரதேச சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மாநில அரசுகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய் மால்யா மோகனா அடங்கிய அமர்வு இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பார் கவுன்சில் மேற்கொண்ட நடவடிக்கை மீது விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்த பின்னரே அவர்கள் பார் கவுன்சில் நெறிமுறைகளுக்கு கட்டுப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நல்சார் பல்கலைக்கழக சட்ட மாணவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வேண்டாம் என பார் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்

0: சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கத்தின் வருடாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் வாகன உற்பத்தி துறை 2,75,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். சென்ற நிதியாண்டில் வாகன ஏற்றுமதி 24% அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சாலை பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறிய அவர், வாகன உரிமங்களை வழங்க பல்வேறு நெறிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாகன ஓட்டுநர்கள் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை தொடர்ந்து மீறினால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் திரு நிதின் கட்கரி எச்சரிக்கை விடுத்தார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் கற்கும் ஆர்வம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்கள் திட்டத்தின் கீழ் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் சார்பில் அரியலூரில் செயல்முறை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய விஞ்ஞானி திரு மகேஸ்வரன், இந்த செயல் விளக்கம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும் என கூறினார்.
2: இது வந்து நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் புதிய முயற்சியினால் உருவாக்கப்பட்ட ஆய்வகங்களாகவும் அட்டல் டிங்கரிங் லேப் இருந்தது. அறிவியல் திறமையை சின்ன வயசுலேருந்தே பள்ளி குழந்தைகள்லேருந்தே ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற முறையில் ஜிக்யாசா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஆரம்பித்தாங்க. இதோட இருந்து வயசு மேல பாப்புலர் லெச்சர் 7 விஞ்ஞானிகள் மற்றும் மத்திய இதுலேருந்து வந்திருக்கிறோம். அந்த அதோட இல்லாமல் குழந்தைகளுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் சில எக்ஸ்பெரிமெண்டேஷனும் பண்ணி காமிச்சிருக்கோம்.
1: விஞ்ஞானிகள் அளித்த செயல் விளக்கங்கள் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: சென்னையிலேருந்து சயின்டிஸ்ட் குழுவினர் வந்தாங்க. அவங்க சொல்கிற கருத்துக்களே எல்லாமே எங்களுக்கு புரியுது. அவங்க இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காட்டினாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து காயினை வச்சு எல்இடி லைட் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு காட்டினாங்க. சோடியம் ஹைட்ராக் லிக்விடை வச்சு செஞ்சு காட்டினாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் நாங்கள் அந்த இதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. இந்த பள்ளி பருவத்திலே நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்தில் நாங்கள் ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை அறிவியல் அறிஞராகவோ நாங்கள் வருவோம்.
1: ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி வசதிகள் வழங்குவது தொடர்பாக இந்திய ராணுவம் டேராடூனில் உள்ள ஒருங்கிணைந்த மருத்துவ கல்லூரி குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதன்படி ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணத்தில் சலுகை அளிக்கப்படும். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மழை வெள்ளம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாவட்ட ஆட்சியருடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். கங்கை ஆற்று ஓரங்களில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். தாழ்வான இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக பார்வையிட்டார். பீகாரில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாட்னா, வைஷாலி, நாலந்தா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சுபர்ணரேகா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் சிராஜ் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாவோ தோமோ ஜூனியர் இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே யசஸ்வினி கோர்படே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் சிண்டல்லா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷா தியா சித்தாலே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி

0: 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்கும் முன்
2: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: பண்ணை செய்தி. உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு ஒரு நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீட்டர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2-3 முறை கோனோவீட்டரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையையும் கையாளலாம். ஏக்கருக்கு 3-4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கிறார். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசி, பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி, தட்டை பயறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண்கள் 0422-6611-232, 0422-6611-432 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25-30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60-120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130-180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8-16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின்

என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகு 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணை செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 7:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, பால் கொண்டாந்துருக்கேமா, பாத்திரம் கொண்டாயே.
5: இதோ வரேன்க்கா. என்னக்கா இன்னைக்கு இம்புட்டு லேட்டா வந்திருக்கீங்க?
4: அது ஏன் கேக்குற புள்ள, வர வழியில சைக்கிளு பஞ்சர் ஆயிடுச்சு, அதை ஒட்டிட்டு அப்புறமா தான் கொண்டு வரேன். அதுதான் கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு புள்ள. என்ன பண்றது, நான் ஒத்தால கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறேன்.
5: அச்சோ, பாவங்கா நீங்க. ஏங்கா, உங்க மகன் தான் படிப்பை முடிச்சுட்டு இப்ப வீட்டில் தானே இருக்கிறதா சொன்னீங்க? ஒத்தாசைக்கு சத்த கூப்பிட்டுக்க வேண்டியதானே.
4: நீ வேற, நான் கூட எத்தனையோ முறை கேட்டுட்டேன் புள்ள. சில நேரத்துல பால் கறவை அதிகமா இருக்கும், இப்போ வீடு வீடா பால் கொடுத்தது போக மிச்ச பால் இருக்கும், அதை கொண்டு போய் சொசைட்டில ஊத்திட்டு வாடானா அதுக்கே போமாட்டான். அவனா வீடு வீடா வந்து பால் கொடுக்க போறான்?
5: அதுக்கு இல்லக்கா, நீங்க ஒத்தால கடந்து கஷ்டப்படுறீங்கல்ல, அதுக்கு தான் கேட்டேன்.
4: நீ சொல்றதெல்லாம் சரிதான் புள்ள, ஆனா அவன் சுயமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். ஆனா என்ன மாதிரியான தொழில் தொடங்குறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
5: ஏங்கா, யாராவது கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் காலைவாங்களா?
4: என்ன முத்தழகு சொல்ற?
5: நீங்க கறவை மாட்டு பண்ணைய வச்சிருக்கீங்க, கறவையும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன?
4: முத்தழகு, எனக்கு ஒண்ணுமே புரியல.
5: அக்கா, புரியற மாதிரி சொல்றேன். பாலை மதிப்பு கூட்டி பால் பொருளா விற்பனை செஞ்சு ஒரு தொழில் முனைவோரா உங்க பையன் வர முடியும்?
4: முத்தழகு, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல.
5: எல்லாம் புரியும், இவங்க சொல்றத கேட்டா.
4: யாரு முத்தழகு?
5: மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
6: இந்தியா ஒரு வேளாண்மை சார்ந்த ஒரு நாடாக தெரிந்து வருது. வேளாண்மை உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணீரை அடைஞ்சாச்சு. ஈவன் பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், பால் உற்பத்தியாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தியில் வந்து தண்ணீரை நம்ம அடைஞ்சாச்சு. இவ்வளோ உற்பத்தியில் தண்ணீரை அடைஞ்சாலும் உற்பத்தி பண்ண விவசாயிகளுக்கு அதுக்கான விலை கிடச்சா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்திய ஆராய்ச்சி கழகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் ஈவன் காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா 15-40% வர இழப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இழப்பே வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை வந்து ரொம்ப குறைக்கிறதா இருக்குது அப்படின்னு தரவுகள் சொல்கிறாங்க. இன்றைக்கி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஏன் தயாரிக்கணும், தொழில் முனைவோரை ஏன் உருவாகணும் அப்படின்ற ஒரு செயல்பாடு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுல நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்றதுல மதிப்பு கூட்டலாம் என்ன, அது வந்து அறிவியல் பொருளாதார அணுகுமுறையில் எப்படி செயல்படுது. இப்போ மதிப்பு கூட்டல் அப்படின்னோடனே ஒரு நார்மலாக போய்

ஒரு பெண்கள்கிட்டையோ இல்லை விவசாயிகள்ட்டையோ எல்லார்ட்டையும் யதார்த்தமாக கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதிப்பு கூட்ட பொருள்னால் சமைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது கிடையாது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அல்லது மதிப்பு கூட்டல் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வேளாண் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்தின் ஒரு நடைமுறையாகும். முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேளாண் விளைபொருள் அல்லது கால்நடை விளைபொருள் அல்லது மீன்வளம் சார்ந்த விளைபொருளோட பொருளாதார மதிப்பு, ஊட்டச்சத்தின் தரம், பயன்பாட்டு வசதி, சேமிப்பு களம், உணவு பாதுகாப்பு, சந்தை படுத்துதலுக்கான திறன் மற்றும் இதனுடைய சேர்த்து அறிவியல் தொழில்நுட்பம் சேர்ந்த ஒரு செயல்முறையை தான் நம்ம மதிப்பு கூட்டல்னு சொல்கிறோம். இந்த மதிப்பு கூட்டலில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, மதிப்பு கூட்டலுக்கு பிறகு சுத்தம் செய்தல், தரம் பிரித்தல், அளவு சார்ந்த அடிப்படையில் வகைப்படுத்துதல், தோல் நீக்குதல், நறுக்குதல், உலர்த்துதல், நுண்ணுயிர்களை கட்டுப்படுத்துதல், பதப்படுத்துதல், பாதுகாத்தல், பொதிக்கட்டுதல் மற்றும் சரியான பெயரிடுதல் ஆகியவை இந்த சந்தைப்படுத்துதலில் முக்கியமாக இருக்கும். இதோடு சேர்த்து ஒரு எளிமையாக சொல்லணும், ஒரு விவசாயிக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயி உற்பத்தி செய்த ஒரு மூலப்பொருளை நுகர்வோருக்கு விரும்பும் விதமாக ஒரு தரமான பாதுகாப்பான ஒரு விளைபொருளை தயாரித்து கொடுப்பதான் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டல்னு சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி உலக லெவலில் பார்த்திங்க அப்படின்னா, உணவு மதிப்பு சங்கிலி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபார்ம் டு ஃபோக் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உணவு மதிப்பு சங்கிலி முறையில் ஒரு விவசாயி விளைவிச்சு அந்த விளைவிச்சதுக்கு அப்புறம் அவருடைய நுகர்வோர், அதாவது அவருடைய அவர் உணவு அருந்தும் இடத்துக்கு போகிற வரைக்குமே அந்த உணவு மதிப்புச் சங்கிலியை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கு. அந்த நடைமுறைகளை தான் இன்றைக்கி உலக நாடுகள் வந்து முக்கியமாக கவனிச்சுட்டு வர்றாங்க. அதை இந்த மதிப்பு கூட்டல் மூலமாக தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை நம்ம அடைய முடியும் அப்படின்னு தரவுகளும் நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இந்த மதிப்பு கூட்டலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் மதிப்பு கூட்டணும்? ஒன்று, இங்கே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம், இங்கே இருக்கிற இந்த விளைபொருளில் இருக்கிற ஊட்டச்சத்தை எடுத்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம சரி விதமாக கொடுக்கறதுல நமக்கு தொய்வு இருக்குது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இங்கே விளைவிக்கிற அந்த விளைபொருளுக்கு கரெக்டான விலை கிடைக்கல அப்படின்னு ரெண்டு சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து ஒரு தரமான கையாளுதல் முறையை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. தரமான தரம் பிரித்தல், போதிய சேமிப்பு கிடங்கு வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, அதே சேமிட்டு இப்போன்னா குளிர்சாதன வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, போதுமான போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, உடனடியான சந்தைப்படுத்துவதற்கான முறைகள் எங்குமே இங்கே முழுமையாக கடைபிடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பு கூட்டு சங்கிலி வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. சரி, ஒரு மதிப்பு சங்கிலி உருவாக்குறது மூலமா அல்லது மதிப்பு கூட்டப்பட்டல் உருவாக்குறது மூலமா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, உடனே வந்து ஒரு நாளைக்கே ஒரு பொருளினுடைய மதிப்பு அதிகரித்து நாளைக்கே விவசாய விளைபொருட்கள்லாம் விலை அதிகரிச்சிருமான்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை மதிப்பு இழப்பு ஏற்படுறதுனால என்ன காரணங்கள் இருக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பொருள், அந்த பொருளுக்கான இழப்பு எப்படி, அந்த பொருள் இழக்கிறது மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு விவசாயின் உழைப்பு அதில் இருக்குது, அதனுடைய முதலீடு இருக்குது, அதனுடைய நீர் இருக்குது, மின்சாரம் இருக்குது, இயற்கை வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால அந்த பொருளாதாரத்தினுடைய, அதாவது இந்திய பொருளாதாரத்தினுடைய பாதிப்பும் அதில் இருக்குது. ஒரு பொருள் அதனுடைய ஒரு இழப்பு ஏற்படும் போது, அது லாபகரமாக மாறாத பொழுது, அதுக்கான விலை கிடைக்காத போது, அதனுடைய இழப்பு அதிகமாக இருக்கும்போது நமக்கு இந்த பாதிப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஈடுபடலாம். மதிப்பு கூட்ட வழிகளை மாற்றுறதுக்கான வழிகள் என்ன? சாதாரணமாக ஒரு பால் இருக்குது, அந்த பாலை ஒரு பால் பவுடராக நம்ம ரெடி பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரு பெரிய மதிப்பு கூட்டலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு பால் இருக்குது, அந்த பால்லேருந்து ஈரப்பதத்தை மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஒரு பாலில் ஈரப்பதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3-4% வரை அந்த ஈரப்பதம் இருக்கும். அதனுடைய வாழ்வாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாள்லேருந்து அதிகபட்சம் காய வச்சு வச்சிங்கன்னா 2 நாளுக்கு வரைக்கும் வரலாம். அதே வந்து அந்த பாலை இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த ஈரப்பதத்தை எடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து 90%லேருந்து 4% அந்த ஈரப்பதம் குறைஞ்சி அதனுடைய வாழ்வாதாரம்னு பார்த்திங்கன்னா பால் பவுடருக்கு 1 வருடம் அல்லது 2 வருடம் வரை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இதுதான் வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல். பாலோட விலை வந்து எவ்வளோ இருக்குது, பால் பவுடரோட விலை எவ்வளோ இருக்குது, 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான வாய்ப்புகளை நம்மளாலே உருவாக்குறதுக்கான முடியும். இது பாலில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது, பழங்களில் பண்ணலாம். பழங்கள்லேருந்து ஒரு தக்காளியை எடுத்துட்டிங்கன்னா, ஒரு தக்காளியிலேருந்து உடனடி தயார் நிலைப்பானம் தயாரிக்கலாம், தக்காளியிலேருந்து ஒரு சாஸ் தயாரிக்கலாம், தக்காளியிலேருந்து இதே மாம்பழத்துலேருந்து மாம்பழ ஜாம் தயாரிக்கலாம், ஜெல்லி தயாரிக்கலாம், உடனடி தயார் நிலைப்பானம் தயாரிக்கலாம். இந்த மாதிரி பல வகைப்பட்ட பொருட்களை நம்மளால் இதிலிருந்து நம்மளால் உருவாக்க முடியும். இந்த மதிப்பு கூட்டல் அவசியத்தில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மதிப்பு கூட்டலில் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை மட்டுமே நம்ம குறைக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் வருமானத்தை நம்ம உயர்த்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம். கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறோம். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம நாட்டுக்கு இந்த மதிப்பு கூட்டல் வேணுன்றப்ப, இதெல்லாம் உயரும் பொழுது ஒரு நாட்டினோட வளர்ச்சியும் இதில் அதிகரிக்குது. பழங்கள் காய்கறிகள் மட்டும் நம்ம இல்லை, வேளாண் விளைபொருட்களை முக்கியமானதுன்னு நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா, சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி ரகங்கள். இப்போ சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி ரகங்கள்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து செறிந்து காணப்படுது. இப்போ காலந்தொட்டி நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டச்சத்து

செறிந்து அதை அன்றாட வாழ்க்கையில் உண்டு வாழ்ந்ததுனால தான் அவங்களுடைய வாழ்வாதாரமும் சரி அவங்களுடைய உடல்நிலையும் சரி ரொம்ப பெருமையாக பேசப்படுது. அப்போ இந்த ஊட்டச்சத்து செறிந்து காணப்படுன்னா நார்ச்சத்து அதிகம், புரதச்சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து, கால்சியம் துத்தநாகம், அனைத்து வைட்டமின்களும் செறிந்து காணப்படுவதனால இது வந்து ஒரு சிறுதானியங்கள் இந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக அமையும். இப்போ இதோடு சேர்த்து மதிப்பு கூட்டப்பட்டுகளை என்னென்ன தயாரிக்கலாம் அப்படின்னா உணர்நிலை கஞ்சி கலவை தயாரிக்கலாம், அதுக்கப்புறம் இட்லி மற்றும் தோசை கலவை மாவு தயாரிக்கலாம், குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய நூடுல்ஸு, பாஸ்தா, இப்போ அட்வான்ஸ்டாக வர்ற அந்த ப்ராடக்ட்டுமே நம்மளால் இதிலேருந்து ரெடி பண்ண முடியும். அடுமனை பொருட்கள் ஆகிய குக்கீஸ் தயாரிக்கலாம், பிஸ்கட்ஸ் தயாரிக்கலாம், இந்த மாதிரி எளிமையாக எல்லாருமே விரும்பக்கூடிய பொருட்களை நம்மளால் உருவாக்க முடியும். இது மட்டும்தான் இதில் தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வளர்ந்து வரும் இந்த சமூகத்தில் என்றாலும் அன்றாட வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், உடனடியாக எனக்கு ஒரு சாப்பாடு வேணும், உடனடியாக நான் கெட்டவன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றப்ப ஆங்கிலத்தில் பயன்படுத்துவாங்க ரெடி டு குக் அண்ட் ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடியான உணவு அப்படின்னு சொல்லுவாங்க, உடனடியாக தயாரிப்பு உணவு, உடனடியாக உண்ணக்கூடிய உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணவுகளையுமே இதில் தயாரிக்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த காலத்தில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி சொல்லுவாங்க, உளுந்தங்களி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கேப்பக்களி சொல்லுவாங்க. இதிலிருந்து தயாரிக்கிற உணவை நம்ம உடனடி உணவாக தயாரித்து ஒரு முறையான ஒரு சந்தைப்படுத்தல் மூலமாக கொண்டு போகணும் அப்படின்னா அதனுடைய மதிப்பை வந்து நம்மளால் அதிகப்படுத்த முடியும். இது மட்டும் இல்லை, இப்போ கீரை வகைகள் இருக்குது, ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருக்குமே கீரை வகைகள் டெய்லி நம்ம சாப்பிடணும். அப்போ தினமும் கீரை வகைகள் கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கீரை வகைகள் இல்லை, முருங்கைக்கீரை இருக்குது, பசலைக்கீரை இருக்குது, இந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாத்தையும் தினமும் கொடுத்தா சாப்பிடுவோம்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த கீரை வகைகளை குழந்தைகளை சாப்பிட வைக்கணும், ஏன்னா குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து நோய் அதிகமாக வருது, இந்த மாதிரி வைட்டமின் அந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ டெய்லி சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீரையை நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் விதவிதமான உணவுப் பொருட்களை கொடுத்துடலாம். இப்போ கீரையை ஒரு மிட்டாயை தயாரித்து குழந்தைகிட்ட கொடுத்துடலாம், கீரை சாப்பிடுதுன்னு தெரியாமல் அது கீரை சாப்பிட வைக்கணும். ஒரு கீரையை குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜெல்லி மிட்டாய் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ அந்த மாதிரி மிட்டாயை நம்ம தயாரித்து கொடுக்கலாம். இல்லை குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி என்ன நூடுல்ஸ் பிடிக்கும், இல்லை குழந்தை அன்றாடம் சாப்பிட்ற ஒரு உணவு ஒரு மிக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹார்லிக்ஸ் பவுடராக இருக்கட்டும், இல்லை குழந்தைக்கு டெய்லி நம்ம ரெடி பண்ணுற உணவு முறைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு அது தெரியாமலே அந்த உணவை சாப்பிட வைக்கலாம். அப்போ நான் இந்த இதில் மெயினாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா உணவுப் பொருட்கள், அதாவது உணவு பலகாரங்கள் தயாரிக்கலாம், உணவு பாண்டங்கள் தயாரிக்கலாம், நிறைய வகையான உணவுகள்னு போகும்போது ஒரு எளிமையாக நம்மளால் நிறைய வகை உணவுகள் மூலமாக நம்ம இந்த மதிப்பு கூட்ட பொருட்கள் நம்மளால் சாப்பிட முடியும். அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உணவுப் பொருட்கள் விதவிதமாக தயாரித்தாலும் குறைந்த செலவில் தயாரித்தாலும் அந்த தர நிர்ணயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தர நிர்ணயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ உணவு பாதுகாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருளின் வெற்றி சுவையில் மட்டும் இல்லை, அதே இதில் இருக்குன்னா பாதுகாப்பு, தரம், நம்பகத்தன்மை இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஒரு தரமான உணவுப் பொருளை நுகர்வோர் விரும்பும் விதமாக கொடுக்குறதா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவுப் பொருள் உறுதி செய்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா சுத்தமான உணவுப் பொருள் இருக்கணும், சுகாதாரமான தயாரிப்பு இருக்கணும், அப்புறம் பாதுகாப்பான பதப்படுத்துதல் இருக்கணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தி பண்ணும்போது அந்த உற்பத்தி பண்ணுற இடமாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் எந்த இடத்துல வச்சு அதை பாதுகாக்கிறேன் அப்படின்ற இடமா இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லுவாங்க ஜிஎம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல உற்பத்தி நடைமுறைகள். இன்னொன்று சொல்லுவாங்க ஜிஹெச்பின்னு சொல்லுவாங்க, குட் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல சுகாதார நடைமுறைகள். எந்த இடத்துல நான் பொருளை தயாரிக்கிறேன் அந்த இடம் எப்படி சுகாதாரமாக இருக்குது, எந்த முறையில் நான் தயாரிக்கிறேன் அந்த முறைகள் எப்படி நான் பாதுகாப்பானதாக இருக்குது, இது எல்லாமே நான் எதை வைத்து நான் நிர்ணயிக்கணும் அப்படின்னா இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தோட வழிமுறைகள் வகுத்திருக்காங்க. அந்த வழிமுறைகளை வந்து நான் வந்து பயன்படுத்தி தான் இந்த உணவு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நான் தயாரிக்கணும். இந்த தர நிர்ணய ஆணையத்தோட சான்றிதழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த தர நிர்ணயத்தின சான்றிதழ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால் உணவுப் பொருட்களை தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பினுடைய பெயர் இருக்கணும், ஊட்டச்சத்து ஏன்னா அந்த தயாரிப்பில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குதுன்னு தெரியணும், தயாரிப்போன தேதி, காலாவதியான தேதி, எந்த தொகுதிக்கு கீழே இது வருது, அது போக இந்த தர நிர்ணய ஆணையம் ஒரு வந்து ஒரு எண் வணங்குவாங்க, அதாவது எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணை வந்து நான் அதில் பதிவிடணும், கட்டாயம் பதிவிட்டுருக்கணும். இதுக்கடுத்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா சந்தைப்படுத்துதல். இந்த சந்தைப்படுத்துதலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தயாரிப்பு வெற்றி அதன் உற்பத்தியில் மட்டும் இல்லை, அது சந்தைப்படுத்துதலும் இருக்குது. தயாரிப்பின் தரம், சரியான விலை, வாடிக்கையாளர்களின் தேவை, நல்ல சேவை, இவை எல்லாமே இந்த விற்பனையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சந்தைப்படுத்துதல் அடங்கும். இந்த சந்தைப்படுத்துதலை நம்ம முதலில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சந்தைப்படுத்துதலில்
முறையான பேக்கேஜிங் பிராண்டிங் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணால், உழவர் சந்தைகள், வேளாண் கண்காட்சிகள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா உழவர் உற்பத்தி நிறுவனங்களுடைய கடைகள், அது போக வந்து கூட்டுறவு அமைப்புகளுடைய விற்பனை நிலையங்கள், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சந்தைப்படுத்தலாம். இப்போ வேளாண் அறிவியல் நிலையத்தில் மதிப்பு

0: மூலமா தொழில்நுட்பத்தில் வேளாண் அறிவியல் திணையத்தோட பங்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி வழங்குறாங்க. அறிவியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகள், மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு எளிமையாக புரியும் விதமாக சொல்லித்தராங்க. இதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேளாண் கால்நடை மீன்வளம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து அவங்களுக்கு செயல் விளக்கங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குறாங்க. ஒரு விவசாயியோ ஒரு தொழில் முனைவரோ எங்களை வர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, சார் நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டேன் சார், எனக்கு வந்து இதுக்கடுத்து எங்கே வந்து தர நிர்ணய ஆணை எங்கே இருக்குது, அதுக்கு தரநிலை சான்றிதழ் எப்படி வாங்குறதுனாலும் நம்மளே தரநிலை சான்றிதழ் நம்மளே வாங்கி கொடுக்குறோம். ஒரு ஊட்டச்சத்து பகுப்பாய்வு பண்ணணும்னா ஆய்வகங்களை நம்ம அணுகி ஆய்வகங்களை நம்ம வந்து அவங்க கூட இணைக்கிறோம், எளிமையாக அவங்க அந்த ஆய்வகங்கள் இது மூலமாக அந்த தர நிர்ணயம் பார்த்துக்கிறதுக்கு. இது போக ஒரு பேக்கேஜிங் பண்ணணும், பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை இணையதளத்தில் நான் பொருளை வைக்கணும் அப்படின்றதுனால நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். புதுசாக வர்றாங்க அப்படின்னா தொழில் திட்டங்கள் நம்ம வச்சு கொடுவோம். அதுக்கப்புறம் விரிவான திட்ட அறிக்கையை நம்ம தயாரிச்சுக்கணும், டிபிஐன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சந்தை ஆய்வு, விலை நிர்ணயம், எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பராக வந்து விலை நிர்ணயம் பண்ணி அந்த பொருளை மார்க்கெட்டோட சந்தையோட நிலவரம் தெரிஞ்சு அதனுடைய மதிப்பை அதிகரிக்கிறது, இதெல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்கள், மானியம், வங்கிக் கடன் எப்படி பெறுறது, அதுக்கான விழிப்புணர்வு வழங்குகிறோம், அதுக்கான வழிகாட்டுதலையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இணையவழி சந்தையில் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான சான்றிதழ் எப்படி வழங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ஏற்றுமதி பண்ணால் மட்டுமே தான் வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்த முடியும். அப்போ ஒரு ஒரு விவசாயி இருக்காரு, ஒரு தொழில் முனைவர் இருக்காரு, ஒரு பெண்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே எங்கே வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மதிப்பு சங்கிலியில் எந்த இடத்துல அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு உதவி செஞ்சு அதை வழிமுறைகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்துறோம். இப்படி உயர்த்துறது மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரமும் உயரும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன பட்டக்கா, மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? இப்போ உங்களுக்கு தலை எது வாழி எதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
2: நல்லாவே புரிஞ்சுது புள்ள. ஏன் வீட்லேயே தொழில் தொடங்கிறதுக்கு வழிவகையை வச்சுக்கிட்டு என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் பாரு.
1: அக்கா, இந்த தகவலை முதல்ல உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமா அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் சொந்த காலில் நின்று சுயமா தொழில் தொடங்க இந்த தகவல்கள் உதவிகரமா இருக்கும்.
2: ஆமா முத்தழகு, அதான் தொழில் தொடங்க பயிற்சி, கடன் உதவி இப்படி எல்லாமே செஞ்சு தராங்களே, அப்புறம் என்ன கவலை? முதல்ல இந்த தகவலை அவங்கிட்ட சொல்றேன், நான் வாரேன்.
1: அக்கா இருங்க, இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்கு, அதையும் கேட்டுட்டு போங்க.
2: அது என்ன புள்ள அப்படி முக்கியமானது?
1: அதுவும் உங்களுக்கான தகவல்கள் தான், உங்க கால்நடைகளுக்கான தகவல் தான்.
2: புரியலையே புள்ள.
1: புரியும்க்கா, இதை கேட்டா எல் நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பற்றி நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க.
3: நம்ம வாழ்கின்ற இந்த பூமியில 71% நீர் சொல்லப்பட்டுள்ளது, மிச்சம் 29% மட்டும்தான் நிலமாக இருக்கிறது. நீர் சூழ்ந்த இந்த பகுதியில வந்து பசிபிக் ஓசன் சொல்லக்கூடிய பசிபிக் பெருங்கடல் பெரும்பகுதி ஆக்கிரமித்துள்ளது. இந்த பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் நிகழக்கூடிய காலநிலை மாற்றங்கள் உலகத்துள்ள எல்லா இடங்களும் தாக்கக்கூடிய நம்ம இந்தியாவையும் தாக்கக்கூடியது. இயல்பான காலநிலை மாற்றமாக இருந்தால் ஒரு பாதிப்பு இருக்காது. இயல்பான காலநிலை மாற்றம் அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை நம் 0 என்று கணக்கெடுத்துக்கொள்வோம். இந்த டிகிரி இயல்பாக இருக்கும்போது ட்ரேட்வின் சொல்லக்கூடிய வர்த்தக காற்று அப்படி கிழக்கிலிருந்து மேற்காக நகலும். அப்படி பண்ணும்போது இந்த கடலினுடைய வெப்ப காற்றை அப்படியே மேற்கு நோக்கி சென்று கொண்டு விடும். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த இயல்பான நிலையை விட சப்போஸ் 1 டிகிரி கம்மியாகி -1 டிகிரி அப்படின்னு ஆச்சுன்னா ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றத்திற்கு லானினா என்று கூறுவோம். லானினா அப்படின்னு சொன்னால் இது குளிர்ச்சியாக நிலை. அது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம இந்தியாவில் வந்து காலநிலை மாற்றத்தில் அதிக மழை பெய்ய வச்சு வெள்ளம் மற்றும் புயலை ஏற்படுத்திவிடும். இதே இது 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாச்சுன்னா அதை வந்து எல்நினோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்நினோ அப்படின்னா வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக ஆகிறது. வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த ட்ரேட் விண்டோட வெலாசிட்டி வந்து கம்மியாயிரும். அதனால கிழக்கு நோக்கி வெப்பக்காற்று போக ஆரம்பிக்கும். அதனால கிழக்கு நோக்கி பசிபிக் ஓசனுக்கு மேலே வந்து வெப்பமண்டலம் ஏற்படும். அதனுடைய தாக்கம் நம்ம இந்தியாவில் வந்து வறட்சியை ஏற்படுத்தும். வளங்கள் எல்லாம் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும், கால்நடை வளர்ப்பு பாதிக்கப்படும். அதற்காக என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்தியன் மெட்டரியாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க,

அப்படின்னா இந்த கண்டிஷனால வந்து மான்சூன் வந்து எராட்டிக்காக இருக்கலாம் அல்லது வந்து பொய்த்து போகலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். அதனால என்ன ஆகும், கிரீன்ஃபாட் அவைலபிலிட்டி கம்மியாகிடும், ஃபீடோட காஸ்ட் வந்து அதிகமாயிரும், மில்கில் வந்து கம்மியாயிரும், மில்கோட காஸ்ட் அதிகமாயிரும், அனிமலுடைய ப்ரொடக்டிவிட்டி மொத்தமாக குறைந்துவிடும். கடும் வெப்ப அலை வீசும், வெயில் அதிகமாச்சுன்னா அப்ப என்ன ஆகும், வெப்ப எயர்ச்சி வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கும் ஏற்படும். வெப்பம் இருந்துச்சுன்னா கால்நடைகளாவது உணவு உட்கொள்ளும் திறன் வந்து குறைந்துவிடும், உணவு உட்கொள்ளும் திறன் குறைந்தா உற்பத்தி திறன் குறைந்துவிடும், அதனால தீவன பற்றாக்குறை ஏற்படும். மேய்ச்சல் நிலத்திலையும் வரப்போரங்களில் இருக்கக்கூடிய புல்லு கூட கிடைக்காம போய் வறண்டு போகும்போது கால்நடைகளுக்கான பசுந்தீவன தேவை பூர்த்தி செய்ய இயலாது. அதனால வந்து சந்தையில் கிடைக்கக்கூடிய பொருளை வாங்கி போட தேவைப்படும், சந்தையில் வந்து டிமாண்ட் அதிகமாதனால வந்து விலை உயர்ந்துவிடும். அது வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார சுமையாக அமையும். அடுத்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும், மழை இல்லைன்னா தண்ணி இருக்காது, நீர் ஆதாரங்கள் எல்லாம் வறண்டு போயிடும், குளம் குட்டை ஏரி எல்லாமே வந்து நீர் ஆதாரம் படிப்படியாக குறைஞ்சி கால்நடைகள் வந்து நீர் தேவைக்காக ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். அதனுடைய எனர்ஜி ஃபுல்லாக வந்து அந்த நீரை தேடி அடைவதிலிருந்து ரொம்ப அதிகமாக வேஸ்ட் ஆகிவிடும். விரைய மாறினால வந்து உற்பத்தி திறன் வந்து பாதிக்கப்படும். ஹீட் ஸ்ட்ரெஸ்னு சொல்லக்கூடிய வெப்ப அயர்ச்சி ஏற்படும். வெப்ப அயர்ச்சி ஏற்படும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா கால்நடைகள் வந்து அதிகமா மூச்சரிக்கும், நாக்கத்தூங்க போட்டுவிட்டு மூச்சு வாங்கிட்டே இருக்கும், வானீர் வழிஞ்சிட்டே இருக்கும், தீவனம் வந்து எடுக்க தோணாது, அதனால வந்து தீவனத்தை உட்கொள்ளும் அளவு குறைஞ்சிரும், அதனால சோர்வா காணப்படும், செயலற்ற தன்மை இருக்கும், டெம்பரேச்சர் வந்து பாடி டெம்பரேச்சர் எலிவேட் ஆகி வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். பொதுவாக கால்நடையின் ஒட்டுமொத்த ஆரோக்கியமே பாதிக்கப்படும். இப்ப இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணா, முதல்ல கொட்டகையை வந்து நல்லா காற்றோட்டம் மூலமாக வச்சிருக்கணும், போதிய நிழல் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கணும். அதுக்காக என்ன பண்ணா, கொட்டகையை ஒட்டி ஒரு 10 அடி தூரத்துல வந்து குறு மரங்களை நட்டு வச்சிட்டோம்னா காற்று வந்து அந்த குறு மரங்கள் வழியாக வரும்போது கொஞ்சம் குளிர்ந்த காற்றாக இருக்கும், அதனால வெப்ப அயற்சியை தடுக்கலாம். ரெண்டாவது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் போகும்போது கொட்டகையினுடைய மேற்பரத்தில் வந்து காஞ்சி போன தட்டைகளையோ அல்லது வைக்கோலையோ போட்டு அதில் பிரியாடிக்காக தண்ணி ஊற்றிட்டே வந்தோம்னா அப்போ வந்து அதனுடைய வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க முடியும். காற்று வந்து எப்போதுமே வந்து சுத்தமான காற்று அடர்த்தி அதிகமாக இருக்கும், அது ஒரு வழியாக வரும், அது உள்ளே வந்து சுவாச காற்றோடு சேர்த்து அது ஃபவுலியர்னு சொல்லக்கூடிய கெட்ட காற்றாக மாறும்போது வெப்பம் கம்மியாகி மேல் நோக்கி சென்றுட்டு இருக்கும். இது இயற்கையாக நடக்கக்கூடியது. இந்த உள் வரக்கூடிய வழியில் வந்து நம்ம கோணி பையை வந்து கட்டி அதில் தண்ணியால் நினச்சிட்டு இருந்தோம்னா, பிரியாடிக்க நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த வழியாக வரக்கூடிய காற்று கொஞ்சம் குளிர்ந்த காற்றாக உள்ளே போகும், அப்போ வந்து நமக்கு வெப்ப அயர்ச்சி குறையும். இந்த வெப்பம் அதிகமான காலங்களில் கால்நடைகளுக்கு வந்து தாது உப்பு கலவையும் எலக்ட்ரோலைட்ஸ் கொடுக்கணும், ஏன்னா வேர்வை மூலமாக சோடியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் வந்து இழப்பு ஏற்படும், அதை ஈடு செய்ய எலக்ட்ரோலைட் தாது உப்பு கலவை நம்ம வந்து கொடுக்கணும். வெயில் அதிகமான காலங்களில் என்ன பண்ணா வந்து ஆடு மாடுகளை பகல் நேரங்களில் மேய்ச்சல் அனுப்பக்கூடாது, அதிகாலை வேளை அல்லது மாலை நேரங்கள் தான் வைக்கணும், அப்போ தான் வந்து வெயில் கம்மியாக இருக்கும், தீவனம் உட்கொள்ளும் திறன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பால் உற்பத்தி குறைஞ்சிரும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல பசுந்தீவனங்களை பதப்படுத்தி சேமித்து வைக்கணும். பசுந்தீவனம் அப்படிங்கிறது என்னன்னா கால்நடைகளின் ஊட்டச்சத்துக்களை பூர்த்தி செய்ய ரொம்ப குறைந்த செலவில் கிடைக்கக்கூடிய தீவனம். இதுல வந்து வைட்டமின் ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சத்து இருக்கு. இந்த சத்து தான் வந்து சினை பிடிப்பதற்கு, சினை தங்குவதற்கு, பால் உற்பத்திக்கு எல்லாமே முக்கியமானது. பசுந்தீவனம் கம்மியா போச்சுன்னா வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்படும். அதனால என்ன பண்ணா, அதிகமாக கிடைக்கக்கூடிய மழைக்காலங்களில் நம்ம வந்து சைலேஜ் அல்லது ஊர்காய்ப்புன்னு சொல்லக்கூடிய முறையில வந்து பதப்படுத்தி சேமித்து வைக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா, பசும்புல்ல ஒரு காட்டுப்போகாத சூழ்நிலையில வந்து சேமித்து வச்சிருப்பாங்க, அது வந்து கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எவ்வளவு குறுகிய காலத்தில் அதை வந்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சைலேஜ் பண்ணதுக்கு உகந்த தீவன பயிர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் நல்லதா இருக்கும், அல்லது கோ 4 கோ 5 சொல்லக்கூடிய கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் இல்லை, அது வந்து நன்றாக இருக்கும். ஏன்னா அது தடிமான தட்டை இருக்கும், அதனால வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாப்புன்னு சொல்லக்கூடிய ஜூஸில் நிறைய நன்மை பயக்கும் கிருமிகள் பெருகி சீக்கிரமே வந்து அந்த பசுந்தீவனத்தை பதப்படுத்திவிடும். கூடுதலாக நம்ம வந்து 1% அளவில் வந்து உப்பும் 2% அளவில் சர்க்கரையும் சேர்த்து பண்ணும்போது கூடிய 21 நாட்களுக்குள்ளாக அந்த பசுந்தீவனமானது பதப்படுத்தப்பட்டுவிடும். கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் அதில் செறிந்து காணப்படும். மலைப்பாங்கன இடத்துல வந்து எப்போதுமே வந்து ஈரப்பதமும் அதிகம் இருக்கும், மழையும் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து தீவன சேமிப்பு முக்கியம். தீவனத்தை சேமிப்பில் வந்து கலப்பு தீவனத்தில் வந்து 14% மேல வந்து ஈரப்பதம் போச்சுன்னா அது வந்து பூஞ்சை வளர்ந்துவிடும். அதனால வந்து சேமித்து வைக்க வேண்டியது மிக மிக முக்கியம் கலப்பு தீவனத்தை. நம்ம தண்ணி மழை பெஞ்சு வந்துச்சுன்னா வடிகால் வசதி ஏற்படுத்தி வச்சிருக்கணும், சாக்கடை மாதிரி எதுவும் தேங்காமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி கொட்டகை சுற்றி ஏதாச்சும் சேர்ந்து இருந்துச்சுன்னா, சேறு மாதிரி இருந்ததுன்னா அதில் நடந்து போகும்போது அந்த கால்நடைகளுக்கு குழம்பு அலைகள் நோயில் அல்லது பூஞ்சை தொற்று முகன ஈஸியாக வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அதனால அது இல்லாமல் பார்த்துக்கணும். வேற என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னா, நீர் ஆதாரங்களை வந்து மேம்படுத்த வேணும். ஏரி குளங்கள் குட்டைகள் இருக்கு இல்லையா, மழைக்காலத்துக்கு முன்னாடியே வந்து டீசெல்டிங் சொல்லக்கூடிய தூர்வார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சுட்டோம், ஆழப்படுத்தி வச்சுட்டோம்னா நீர் தேங்கும் திறன் அதிகமாக இருக்கும். அதை நம்ம வந்து வறட்சி காலங்களில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். பெய்யக்கூடிய மழை நீரை வந்து சேமித்து அதை வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியா மாதிரி நாடுகளில் விவசாயம் கால்நடை வளர்ப்பும் பெரும்பாலும் பருவமழையை நம்பித்தான் இருக்கு. மழை சரியான கணத்தில் பெய்யலனாலும் இல்லை அளவுக்கு அதிகமாக பெய்தாலும் ரெண்டுமே விவசாயிகளுக்கு பெரும் சிக்கலை தரும். எனவே காலநிலையில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றம் கூட விவசாய உற்பத்தியும் கால்நடை வளர்ப்பையும் மிகவும் பாதித்து பொருளாதார இழப்பை ஏற்படும். அதனால் இயற்கை

0: எதிர்காலங்களை எதிர்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து கால்நடைகளை காப்பீடு செய்து கொள்வது மிகவும் அவசியம். வானிலைத்துறை மற்றும் எல்நினோ சதன் ஆசிரியேஷன் தொடர்பான கால்நிலை முன்னெடுப்புகளை அவ்வப்போது கவனித்து அவர்கள் சொல்லும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தால் கால்நடைகளை நன்காக பாதுகாக்க முடியும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனையுடன் அந்த ஊர்ல எப்ப தடுப்பூசி என்ன தடுப்பூசி பண்ணணும், தடுப்பூசி முறையாக போட்டுக்கணும், குடற்புழு நீக்கம் பண்ணணும், பயோ செக்யூரிட்டி மெசர்ஸ் கட்டாயமா, பண்ணை உயிர் பாதுகாப்பு முறைகளை கட்டாயம் பின்பற்றி, நோய் கண்காணிப்பு திட்டத்தை பின்பற்றி வந்தோம்னா கால்நடைகள் வளர்ப்பு நன்றாக இருக்கும். இதன் மூலம் நம்ம பரிந்துரை என்னென்ன செய்யலாம் நினைச்சிங்கன்னா, கால்நடைகளின் தீவன இருப்பை வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது கலப்பு தீவனமாக இருக்கலாம், பசு தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற நாட்களுக்கு முன்னாடி போதிய அளவு இருப்பு இருக்கு மாதிரி பார்த்துக்கணும். சப்போஸ் நம்மகிட்ட கிடைக்கல, பக்கத்து மாவட்டத்திலாம் கிடைக்கணும், பக்கத்து மாவட்டத்தில் கொள்முதல் செய்து கொண்டு வந்து நம்ம இடத்துல வந்து வச்சுக்கணும். அது பணியாளர்களுக்கு கிடைக்கும் போது பார்த்துக்கொள்ள வேண்டும். மாவட்டத்தில் நெல் சாகுபடி செய்யக்கூடிய கூடலூர் போன்ற பகுதியிலிருந்து விவசாயிகிட்ட வைக்கோல்களை வாங்கி சேகரிக்க வேண்டும். அந்த வைக்கோல்களை கட்டுக்களாக்கி வைக்கக்கூடிய முறையை வந்து மக்கள்கிட்ட பழக்கப்படுத்தணும். கால்நடை தீவன வங்கிகளை நிறுவனம் பார்டர் பேங்க் அப்படின்னா எல்லா சீட்ஸும் கிடைக்கணும், எல்லா ஸ்லிப்ஸும் கிடைக்கணும். கிளைமேட்டுக்கு உகந்த அனைத்து தீவன பயிர்களினுடைய விதைகள் மற்றும் கருணைகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். முடிஞ்ச மாற்றங்கள் பண்ணி பார்டர் நர்சரி ஒன்னு போட்டு வச்சு சாப்ளிங்ஸ் கொடுத்தோம்னா இன்னும் நம்ம வந்து பசுந்தீவன உற்பத்தியை அதிகரிக்க முடியும்.
1: என்ன பட்டக்கா, எல்நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பத்தி நீலகிரி மாவட்டம் சாண்டி நல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அது என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, அது மாதிரி இருக்கு.
1: சரியா சொன்னீங்கக்கா. கால்நடைகள் நல்லா இருந்தாதான் கறவை நல்லா இருக்கும், கறவை நல்லா இருந்தாதான் உங்க பையன் நினைச்ச மாதிரி தொழில் முனைவாரா உருவாக முடியும். அப்போ அதுக்கு இவங்க சொன்ன இந்த தகவல்களை உங்க கால்நடை பண்ணையில கண்டிப்பா கடைபிடிச்சிருங்க.
2: சரியா சொன்ன முத்தழகு. இவங்க சொன்ன இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என் பண்ணையில தவறாம செஞ்சிடுவேன். என் கால்நடைகள் ஆரோக்கியம் தானே எனக்கு முக்கியம்.
1: இப்போ உங்களுக்கு கால்நடைகளை நல்லபடியா கவனிக்கிறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு, உங்க பையன் தொழில் தொடங்குறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு. இனி நீங்க ஒத்தால கஷ்டப்பட தேவையில்லை. இனி வர நாள் எல்லாமே ரெட்டிப்பான சந்தோஷம்தான் உங்களுக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படிண்ணே?
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மும்பை சிந்துதுர்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், ரயில்வே சிக்னல் கட்டமைப்பை நவீனமயமாக்கவும் புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுடன் கூடிய பெட்டிகளை கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பட்டி தொழிற்சாலையின் மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மும்பையில் மரக்கன்று நடும் விழாவில் உரையாற்றிய அவர், இதுவரை 3.5 கோடி பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். வங்கிக் கடன்கள் பெறுவதற்கு பெண்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறிய அவர், இதற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்கள் தொழில் முனைவோராக மாறி லட்சாதிபதி சகோதரிகளாக உருவெடுத்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். இந்திய ராணுவ தென்பகுதி தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உல்லாஸ் கிர்பேக்கர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள பாதுகாப்பு சேவை அலுவலர் கல்லூரி தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் பயிற்சி பெற்ற அவர், கான்பூர் IIT முதுகலை பட்டம் பயின்றவர். சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா மோகனா அடங்கிய அமர்வு இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பார் கவுன்சில் மேற்கொண்ட நடவடிக்கை மீது விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்த பின்னரே அவர்கள் பார் கவுன்சில் நெறிமுறைகளுக்கு கட்டுப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நல்சார் பல்கலைக்கழக சட்ட மாணவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வேண்டாம் என்று பார் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தீயணைப்பு மீட்பு பணிகள், காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறையின் மானியக் கோரிக்கைகளை தாக்கல் செய்து அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், திண்டுக்கல், வடமதுரை, சென்னை, போரூர் உள்ளிட்ட 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நடப்பாண்டில் 5000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10000 காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்றும், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு ITI மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து தொழில் பிரிவுகளிலும் பயிற்சி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை என்றும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்று தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்பவர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் DNA பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், காணாமல் போனவர்களில் முதல்நிலை உறவினர்களில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த தடய அறிவியல் ஆய்வகங்களில் கட்டணமின்றி DNA பரிசோதனை செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் உள்ள தடய அறிவியல் துறை இயக்குநர் அல்லது துணை இயக்குநரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வசதியை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் தெரிவித்துள்ளது.

0: சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை சந்தோஷ் ராம்ராஜை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரலா தாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஹாங்காங் முதலில் பந்து வீசி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேர்களை, துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி 2026 பற்றிய வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி நேரம் 8:06. மொபைல் ஆப்பில் இப்போது கேட்கலாம் திரைகானம். முதல் பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நேர்களே, தரைவழி ஒலிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி 2026 பற்றிய வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆங்கில செய்தி அறிக்கைக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தொடர்வது நாடக மலர்.
2: வேரடி மண் நாடகம். எழுதியவர் வசந்தா நாராயணன். இதில் பங்கேற்றோர் பிஎம்ஜி வடிவு, சுப்புலட்சுமி சிவராமன், எம் எலிசபெத் ராஜ், ஜி வாசுகி, ஏ ஜமாரியா ஆகியோர். அமைப்பு எஸ் ஆர் குபேந்திரன். அமைப்பில் உதவி ஆர் முருகன். வேரடி மண் நாடகம்.
3: வாசல்ல கார் சத்த மாதிரி கேக்குது. டானி, கொஞ்சம் வாசல் வரைக்கும் பாத்துட்டு வாய. அகல்யா வந்துட்டாப்புல இருக்கு, ஓடி போய் பாத்து.

0: எனக்கு நல்லா புரியுது. இப்பதான் பனிமூட்டை இருக்கிறதுனால பிளேன் தரையிறங்க தாமதமாகுமா. எல்லாரும் டிஃபன் சாப்பிடுங்க, கொஞ்ச நேரத்துல அகல்யா வந்துடுவா.
1: ஜான்சிமா, அதெல்லாம் முடியாது. அகல்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம்.
0: சொன்னா கேளுங்க பாட்டி. இப்ப மணி 8 ஆகுது, 9 மணிக்கு அகல்யா டான்னு வந்துடுவா. சரியா ராணி, எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வைமா.
2: சரிமா.

0: அகல்யா வந்துட்டா.
1: ஹாய் அக்கா, வந்துட்டாங்க அக்கா, வந்துட்டாங்க. ஹாய் அக்கா, வந்துட்டாங்க.
2: வாமா அகல்யா. ஆ, வெல்கம் டு அவர் கண்ட்ரி ஸ்டெல்லா. We are really proud of your visit.
3: Thank you very much.
0: கொஞ்சம் அப்படியே நில்லுங்க, ஆரத்தி எடுக்கணும். பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்ததா? நம்ம நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க வெள்ளக்கார பொண்ணு ஒண்ணு உன் கூட வரப்போகுதுன்னு அம்மா கிட்ட சொன்னியாமே, அது அமெரிக்கா பொண்ணு இதுதானா? நான் பேசுறது உனக்கு புரியுதோ இல்லையோ இல்லாட்டி கவலை இல்லை. நான் சின்ன வயசுல கத்துக்கிட்ட பரதநாட்டியத்தை வச்சு உங்ககிட்ட அபிநய பாஷையில பேசிட்டா போச்சு.
3: இவங்க ஜானகி பாட்டி உன்னை முதல்ல வரவேற்றாங்க. அவங்கதான் எங்க இல்லத்தலைவி ஜான்சிமா.
4: ஓ, எல்லாருக்கும் வணக்கம்.
0: நல்லா தமிழ் பேசுறாள.
4: கவலைப்படாதீங்க பாட்டி, அகி அமெரிக்கா வந்ததுல இருந்து 2 வருஷமா நான் அகி கிட்ட தமிழ் கத்துக்கிட்டேன். எனக்கு தமிழ் பேச தெரியும். அது என்ன பாட்டி? ரெட் கலர் வாட்டர்.
0: ஓ, அதுவா? அதுக்கு ஆரத்தின்னு பேரு.
4: ஓ,
0: முக்கியமானவங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க, பெரியவங்கன்னு நம்ம வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி சுத்தி தான் வரவேற்போம்.
4: வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜான் பாட்டி.
0: நான் ஜான் பாட்டி இல்ல, என் பேரு ஜானகி.
4: எனக்கு ஜான் பாட்டின்னு தான் வருது, தப்பா நினைச்சுக்காதீங்க பாட்டி.
0: சரி சரி, வெள்ளக்காரி இதுவரைக்கும் தமிழ் பேசுறிய, ரொம்ப சந்தோஷம். எங்க தமிழ்நாட்டுல சிறந்துங்க பேசுற தமிழுக்கு இது எவ்வளவோ மேலும்.
4: தேங்க்யூ பாட்டி. இந்த ஆரத்தி மாதிரி உங்க ஊர் ஓல்டு கஸ்டம்ஸ் பத்திலாம் நீங்க எனக்கு நிறைய சொல்லணும். ஓகே,
0: நிச்சயமா சொல்றேன். எங்க நாட்டு பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்க நீ இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது எனக்கு எத்தனை பெருமையா இருக்கு தெரியுமா?
1: சரி சரி, பாட்டியோட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. அகல்யா, ஸ்டெல்லாவை உள்ள கூட்டிட்டு வாமா. ராணி, அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற ரூமுக்கு அவங்கள அழைச்சிட்டு போமா. நீங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. உங்களை நான் அப்புறம் வந்து பாக்குறேன்.
4: ராணி, என் சூட்கேஸ நானே எடுத்துக்கிட்டு வரேன், நீ தூக்க வேண்டாம்.
1: நாங்க விருந்தாளிகளுக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டோம். நீங்க சும்மா இருங்க, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன்.
4: ஓ, தேங்க்யூ. அகிலா, அகி, நீ இருக்கிற இந்த ஹோம் பத்தி நான் எத்தனையோ டைம்ஸ் கேட்டும் நீ சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டே. இப்ப நீ அதை பத்தி சொல்லி தான் ஆகணும்.
3: அங்கேயே எல்லாத்தையும் சொல்லிட்டா உனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுல்லா? அதான் அப்ப எதுவுமே நான் சொல்லல. இந்தியாவை பத்தியும் இந்தியர்களை பத்தியும் நீ என்னவெல்லாம் சொன்ன. இந்தியா டர்ட்டி கண்ட்ரி, இந்தியர்கள் பூவர் பீப்புள், படிப்பறிவுட குறைஞ்சவங்க, நாகரிகம் தெரியாதவங்க, இப்படி எத்தனையோ. புதுசா ஒரு மொழி கத்துக்கலாம்னு தான் நீ எங்க தமிழ் மொழிய கத்துக்கிட்டே, தவிர எங்க மண் மேல உள்ள பாசத்தால இல்லையே. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ அதே எண்ணத்தோட தான் இருக்க. ஆனா நீ திரும்பி போகும்போது இந்தியாவை பத்தின ஒப்பீனியன் மாறின ஸ்டெல்லாவா தான் போவ. ஏன்னா அது இந்த மண்ணோட பெருமை. இது நிச்சயம் ஸ்டெல்லா,
4: உங்க மண்ணுல ஒரு தனி வைப்ரேஷன் இருக்குதான் செய்யுது அகி. அது நானும் ஒத்துக்கிறேன். எங்க அமெரிக்கர்களை பத்தி உனக்கும் தெரியும் தானே. எதையுமே நாங்களே சோதிச்சு பார்த்து உணர்ந்தா தான் அதை உண்மைன்னு ஒத்துக்குவோம்.

0: உன்னோட எண்ணம் பலிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சரி சரி, முதல்ல உங்க இல்லத்தலைவு பத்தி சொல்லு பாப்போம்.
1: சொல்றேன், எங்க ஜான்சி அம்மாவோட அப்பா ஒரு சுதந்திர போராட்ட வீரரா.
0: ஓ,
1: சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட ஒரு வீர பெண்மணி ஜான்சி ராணி. அவங்க மாதிரி வீர பெண்ணா இருக்கணும்னு அம்மாவுக்கு அவங்க பேரை வச்சாரா. போர்க்களத்துல வாள் ஏந்தி எதிரிகளை சாய்க்கிறது ஒரு வீரம்னா, வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற மிகப்பெரிய சோதனைகள் எல்லாம் போராடி முறியடிச்சு சாதனையாளரா மாறுறதும் ஒரு வீரம் தானே.
0: எஸ், வீரம்.
1: அப்படிப்பட்ட சாதனை செய்ய பிறந்தவங்க தான் எங்க ஜான்சி அம்மா. ரொம்பவும் வசதியான ஒரு பிசினஸ் பர்சனாலிட்டிக்கு தான் வாழ்க்கைப்பட்டவங்களா அம்மா. சாரதான்னு ஒரே பெண் குழந்தையா அவங்களுக்கு. ஒரு தடவை குடும்பத்தோட வெளியூர் போன போது ஏற்பட்ட கோரமான கார் விபத்துல தான் ரெண்டு கால்களை மட்டும் இல்ல, கண்ணுக்கு கண்ணான கணவரையும் மகள் சாரதாவையும் சேர்த்து பறி கொடுத்துட்டாங்களா. கஷ்டங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாம வாழ்ந்துட்டு இருந்த அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பேரடி இது. சுதந்திர போராட்ட காலத்துல தாங்க அனுபவிச்ச துன்பங்களை பத்தியும் அதையும் தாண்டி கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கினதை பத்தியும் அவங்க அம்மா சொன்ன ஓரொரு சம்பவமும் அம்மா கண்ணு முன்னாடி வந்துச்சான்.
0: ரியலி?
1: அப்பதான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தாங்களா. வந்தோ வாழ்ந்தோ போனோன்னு இருக்க கூடாது. நாம இருந்ததுக்கு அடையாளமா இந்த சமுதாயத்துக்கு ஏதேனும் நல்லதை செஞ்சு வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாக்கிட்டு போகணுங்கிற உறுதி உண்டாச்சான்.

0: அப்புறம் என்ன பண்ணினாங்க ஆகி?
1: அப்புறம் அவங்களோட எல்லா சொத்துக்களையும் வித்து அந்த பணத்துல ஆழமரமாட்ட இருக்கிற பெண்களுக்கான இந்த இல்லத்தை 30 வருஷங்களுக்கு முன்னால ஆரம்பிச்சாங்களா எங்க அம்மா. பிறந்த குழந்தையில இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் எல்லா வயசுக்காரங்களும் இங்க இருக்காங்க. பக்கத்துல பெண் குழந்தைங்க படிக்க பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. தொழில் பயிற்சி கூடமும் இங்க இருக்கு. ஆஸ்பத்திரியும் எங்க இல்லத்துக்குள்ள உண்டு.
0: வெரி நைஸ்.
1: இங்க வளர்ந்த பல பெண்களுக்கு எங்க அம்மா கல்யாணமும் செஞ்சு வச்சிருக்காங்க.
0: She is so great, Agi. So great. நீ எப்படி இங்க வந்து சேர்ந்த?
1: நான் குப்பத்தொட்டி பெத்த குழந்தைதான் செல்லா. எங்க அம்மா என்ன குப்பத்தொட்டியில போட்டதுக்கு நான் பெண்ணுங்கிறதா ஒரே காரணமா இருந்திருக்க முடியும். அது தவிர நான் எந்த பாவமும் செய்யலையே. என்ன பெத்த அம்மா என்ன கைவிட்டாலும் இந்த ஜான்சிம்மா என்ன கைவிடல. சரியா சொல்லணும்னா பெத்த அம்மா என்ன கைவிட்டுட்டாங்க. பழத்த அம்மா என்ன கை தூக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த அகல்யாவும் இல்லை. அவ பேருக்கு பின்னாடி அமெரிக்கா எம்எஸ்ஸும் இல்லை. குப்பையோட குப்பையா மக்கி மண்ணாகி போயிருப்பேன். எப்படி உன் கூட பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன்.
0: கூல் டவுன் அகி, கூல் டவுன். கம் கம், லெட்ஸ் கோ அண்ட் சீ யுவர் அம்மா.
2: பார்விகா, அந்த அமெரிக்காக்கா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க தெரியுமா? நான் சமைக்கும் போது ஆசாசையா கூட நின்னு நான் சமைக்கிறத பாக்குறாங்க. கொல்லப்புறத்துல இருக்கிற அம்மி, ஆட்டுக்கள், உரல் இத பத்தி எல்லாம் வெளாவாரியா விசாரிக்கிறாங்க. கிணத்துல இருந்து உரையில தண்ணி இழுக்கும் போது கூட ஆச்சரியமா பாக்குறாங்க. அவங்க ஊர்ல இதெல்லாம் இருக்காதா என்னமோ. அது மட்டும் இல்லக்கா, காய் நறுக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாமே எப்படி எப்படின்னு கேட்டு கேட்டு கத்துக்கிறாங்க அக்கா.
3: என்கிட்ட கூட என் பேரை பத்தி விசாரிச்சாங்க. ஒரு மகா கவியோட பேர் தான் என்னோட பேருன்னு சொல்லி பாரதியோட போட்டோவை காட்டி அவரோட நாட்டு பற்றியும் கனல் கக்கிற அவரோட கவிதைகளை பத்தியும் சொன்னேன். உடனே அவரோட பாட்டை எனக்கு ஒண்ணு இப்பவே சொல்லித்தான்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. நானும் அச்சமில்லை அச்சமில்லைங்கிற பாட்டை சொல்லி கொடுத்தேன். முழு அர்த்தத்தையும்

0: தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மகாகவியை ரொம்ப பாராட்டினாங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப சரி பாரதி, என்கிட்டயும் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. ராமாயணம், மகாபாரதம், இதிகாசத்தை பத்திலாம் கூட பேசினா. நிறைய மொழிகள்ல மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிற நம்ம திருக்குறளோட ஆங்கில மொழி பெயர்ப்பையும் படிச்சிருக்காளா? எனக்கே தெரியாத எத்தனை விஷயங்களை திருக்குறள் இருந்து சொன்னா தெரியுமா?
1: ஆமாமா, நானும் பார்த்தேனே. அகல்யா அக்கா கூட வெளியில போற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் நம்ம காம்பவுண்ட்ல இருக்கிற ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம், தொழில் கல்வி கூடம் எல்லாத்தையும் போய் போய் பாக்குறாங்க. அங்க வேலை பாக்குற எல்லாருமே காசுக்குன்னு மாத்திரம் உழைக்காம முழு ஈடுபாட்டோடையும் ஆர்வத்தோடையும் இருக்காங்கன்னு எங்கிட்ட சொல்லி சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது. ராத்திரி சாப்பாடுக்கு தயார் பண்ணனும், நான் உள்ள போறேன்.
2: கால் வழுக்கி விழுந்துட்டேன்.
1: அம்மாவை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என் கையை பிடிச்சிக்காங்க, மெதுவா
0: பார்த்து
1: என் கையை பிடிச்சி இந்த ஸ்டூல் மேல உட்காந்துக்காங்க.

0: இதோ நான் வந்துட்டு இருக்கேன். என்னமா ஆச்சு ஸ்டெல்லாவுக்கு?
1: குடிக்கும் போது கால் வழிக்கு கீழே விழுந்துட்டாங்களா மேடம்?
0: டோன்ட் வரி ஸ்டெல்லா, நதிங் வில் ஹேப்பன், வில் டேக் கேர் ஆஃப் யூ.
2: பெயினிங் மா, பெயினிங், வெரி வெரி பெயினிங்.
1: ஒன்றும் இல்லை, சரியாயிடுங்கக்கா.
0: ராணி, உடனே போய் நம்ம ஆஸ்பத்திரியிலேருந்து ஸ்ட்ரெச்சர் எடுத்துக்கிட்டு வர சொல்லு.
1: போறேம்மா, இதோ இப்போவே போறேம்மா.
0: ஸ்டெல்லா, டோன்ட் வரி, பி காம், பி காம்.
3: ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்டெல்லா. வந்த இடத்துல உனக்கு இப்படி ஆயிடுச்சே, இப்பதான் டாக்டர் கிட்ட விசாரிச்சுட்டு வந்தேன். கணுக்கால ஹேர்லைன் கிராக் தான், 10 நாளைக்கு இந்த மாவு கட்டு போட்டுருந்தா போதுமா, அது வரைக்கும் காலை ஊனி கொஞ்சம் கூட நடக்க கூடாதுன்ட்டாரு. ஜஸ்ட் 10 டேஸ் டெல்லா, அப்புறம் நீ நார்மல் ஆயிடுவ. டோன்ட் வரி, ஐ வில் பி வித் யூ.
2: நோ ப்ராப்ளம் அகி, நோ ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் இப்படி ஆனதுல ஐ ஆம் சோ ஹாப்பி. இன்னைக்கு காலையிலேருந்து 10 பேராவது இங்கே மாற்றி மாற்றி இருந்துக்கிட்டே இருக்காங்க என் கூட. என் மேலே அன்பு செலுத்தவும் எனக்கு ஒரு கஷ்டம்னா என் கூடவே இருந்து நான் உடம்பாலையும் மனசாலையும் சோர்ந்து போகாமல் இருக்க எத்தனை பாடுபடுறாங்கன்னு நினைக்கும் போது 10 டேஸ் என்ன ஆகி 1 மந்த் கூட கால் கட்டோடையே இருக்கலாம் போல தோணுது. இந்த நேரத்துல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஆகி.
3: என்ன ஸ்டெல்லா சொல்லு.

நாலு வருஷம் முன்னால காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த போது எனக்கு ஒரு விஷ காய்ச்சல் உண்டாச்சு. ஒரு வாரம் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே முடியலை. எங்கள் அப்பா ஒரு சயின்டிஸ்ட் இல்லையா, அவர் வீட்டுக்கு ரெகுலராக கூட வர முடியாது. அவரோட ப்ரொஃபஷன் அப்படி. அம்மா தான் காலேஜில் ப்ரொஃபஷன்னு எனக்கு தெரியுமே. அப்போது எங்கள் அம்மாவுக்கு காலேஜில் எக்ஸாம் டைம் வேறு, அதனால ஒரு நாள் கூட லீவ் போட முடியலை. வேற என்ன பண்ணுறது, நானே ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், நானே மெடிசன் எடுத்துக்கிட்டேன், நானே பிரெட்டை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ ஹாரிபிள் அகி, நவ் ஐ ஆம் ஸோ ஹாப்பி. உடம்பு சரியில்லாதவங்களை கவனி

0: உங்களை யாருமே மிஞ்ச முடியாதுன்னு தோணுது.
1: நீ சொன்னது ரொம்ப சரி ஸ்டெல்லா. உலகம் முழுக்கவே நிறைய பேர் நர்ஸ் வேலை பாக்குறது எங்க இந்திய பெண்கள் தான் தெரியுமா? சேவை மனப்பான்மை, விசால மனம், தாயோட அன்பு, அருவறுப்பு படாமை, எந்த செயலும் செய்யற குணம், இதெல்லாம் எங்க இந்திய பெண்கள் கிட்ட இயற்கையாவே அமைஞ்ச அதிசய குணம் ஸ்டெல்லா.
0: ஐ ரியலைஸ் அகி.
1: ஓகே, ரொம்ப பேசி உன்னை ட்ரெயின் பண்ண விரும்பல. இங்க உன் பக்கத்துல உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்க, நீ ரெஸ்ட் எடுத்துக்க.
0: ஓகே அகி.
2: ஹவ் ஆர் யூ ஸ்டெல்லா? கட்டு பிரிச்ச அப்புறம் நடக்க ரொம்ப கஷ்டம் இல்லாம இருக்குதாமா?
0: ஐ ஆம் வெரி ஃபைன் அம்மா. எனக்கு அடிபட்டதுல இருந்து நான் நடக்க முடியாம இருந்த ஒரு வாரத்துல உங்க இல்லத்தை சேர்ந்த அத்தனை பேரும் செஞ்ச சேவையை பத்தி நான் சொல்லியே ஆகணும்மா.
2: சொல்லுமா.
0: வேளா வேலைக்கு மாத்திரைய என் கையில கூட கொடுக்காம அவங்களே என் வாயில போட்டு தண்ணியும் ஊத்தினாங்க. எனக்கு கை நல்லா இருந்தும் கூட கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லி என் கைய அசைச்சு சாப்பிட முடியலன்னு அவங்களே சாதம் ஊட்டி விட்டாங்க.
2: இதெல்லாம் இங்க இந்தியர்களோட இயல்பான பண்பு ஸ்டெல்லா.
0: ஜானகி பாட்டி என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நான் சீக்கிரம் குணமாகணும்னு மந்திரம்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. கூடவே அவங்களோட சின்ன வயசு அனுபவங்களை எல்லாம் சிரிக்க சிரிக்க சொல்லி எனக்கு வலியே தெரியாதபடி செஞ்சாங்க.
2: அப்படியாமா?
0: பாரதி நிறைய புத்தகங்களை எல்லாம் படிச்சு காண்பிச்சாங்க. உங்க ஸ்கூல் பசங்க கொஞ்சம் பேர் தினம் சாயங்காலம் இங்க வந்து பாட்டு, டான்ஸ், டிராமா, மிமிக்ரின்னு மாத்தி மாத்தி இங்க எனக்காக செஞ்சு காமிச்சு எனக்கு போர் அடிக்காம பாத்துக்கிட்டாங்க. இதுக்கும் மேல நான் ஒரு விஷயத்த பத்தி சொல்லி ஆகணுமா?
2: சொல்லு மாஸ்டர்ல.
0: பாத்ரூம் கூட போக முடியாம இருந்த என்னோட கழிவுங்களை கூட இந்த ராணி எந்த அருவறுப்பும் இல்லாம முகம் சூளிக்காம சொந்த குழந்தைக்கு செய்யற மாதிரி சுத்தம் செஞ்சாங்க. இப்படி ஒருத்தர் பத்திரியும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஐ அம் சோ லக்கிமா, வெரி வெரி லக்கிமா.
2: ஓ, இட்ஸ் ஆஃப்டர் ஆல் நத்திங் ஸ்டெல்லா.
0: இதே நிலைமை எங்க நாட்டுல எனக்கு ஏற்பட்டிருந்திருந்தா என்னோட தனிமையே எனக்கு பெரிய கொடுமையா இருந்திருக்கும். ஒரு வாரம் போனதே தெரியல. இப்போ ஓரளவு என்னால நடக்க முடியுது. கால லேசான வலி இருக்கு, அவ்வளவுதான்.
2: அப்படியா? அதுவும் சீக்கிரம் போயிடும், கவலைப்படாதம்மா.
0: அகி, உங்க நாட்டை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லும் போதெல்லாம் அவர் நாட்டு பற்றால மிகப்படுத்தி சொல்றான்னு தான் நினைச்சேன். ஆனா எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் உங்க தியாகமும் தனக்கு இவ்வளவு பெரிய சோகம் வந்த போதும் மனசு தளராம நம்மளை விட கீழ்நிலையில உள்ளவங்களுக்கு எப்படி உதவலாம்னு முடிவெடுத்த உங்க பெரும் தன்மையும் உண்மையிலேயே சிலித்து போயிட்டேமா.
2: இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட்.
0: கண்ணான கணவரும் பொண்ணான குழந்தையுமே போயிட்டாங்க. இனிமே நமக்கு என்ன இருக்குதுன்னு அன்னைக்கு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு சாரதா இல்லம்ங்கிற ஆலமர நிழல்ல அடைக்கலம் ஆகியிருக்கிற இத்தனை பறவைகளும் குஞ்சுகளும் முட்டைகளும் சிதறி சின்ன பின்னமாயிருக்கும், சின்ன பின்னமாயிருக்கும்.
2: இது என்னமா பெரிய விஷயம்! இன்னும் சமுதாயத்துக்கு எவ்வளவோ நன்மை செய்ய ஆவலா இருக்கேன்.
3: இந்த பாருமா, மற்றவங்களுக்கு விருந்து உபச்சாரம் செய்யறதை விட அவங்க சோகத்திலையும் துக்கத்திலையும் பக்க பலமா இருந்து அவங்கள சோர்ந்து போகாம பாத்துக்க வைக்கிறதாமா சிறந்த பண்பு. அதுல எங்க இந்தியர்களுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க தான் எங்க ஜான்சிமா. என் பொண்ணோ மருமகளோ இருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேனா தெரியலம்மா. சரி ஸ்டெல்லா, ரொம்ப பேசி ஒன்னு போர் அடிக்க விரும்பல. நீ ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, ரெஸ்ட் எடுத்துக்க.
0: ஓகேம்மா. ஒரு மாசம்

0: ஓடி போனதே தெரியல அகி. இந்த சாரதா இல்லத்தோட வாசல்ல இருக்கிற பிள்ளையார் கோயில், கலர் கலரா பூக்கிற போகன் வில்லா, தன்னோட வாசனையால நம்ம மயக்கிற மல்லிகை செடியோட பூக்கள், பன்னீர் மரங்கள், பின்பக்கம் இருக்கிற காய்கறி தோட்டம், இதுக்கெல்லாம் மேல அன்பு மழையா என் மேல பொழிஞ்ச ஜான்சிம்மா, பேத்தி போல வாஞ்சியா என் கூட பழகின ஜானகி பாட்டி, அச்சமில்லை அச்சமில்லைன்னு என்ன பாட வச்ச பாரதி, சமையல் கூட இத்தனை விஷயம் டெக்னிக் இருக்கான்னு என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வச்ச ராணி, பள்ளிக்கூட குழந்தைங்க எனக்கு பறிஞ்சு பறிஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர், நர்ஸுங்க, இப்படி எதை சொல்லுவேன் எதை விடுவேன் ஆகி?
1: பரவாயில்ல சொல்லுமா.
0: என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வச்ச விஷயம் எது தெரியுமா?
1: எது?
0: ஒரு தாய் வயித்துல பிறந்த பிள்ளைங்களே ஒத்துமையா இல்லாம தங்களுக்குள்ள அடிச்சுக்கிற இந்த காலத்துல எங்கேயோ பிறந்த நீங்க இத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் ஆதரவாவும் ஒத்துமையாவும் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லாகி. இது என்ன ரொம்பவே ரொம்பவே யோசிக்க வச்சது. நான் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என்னோட சின்ன பங்களிப்பு உங்க சாரதா இல்லத்துக்கு எப்பவும் உண்டு ஆகி.
1: உன்னோட இந்த கருத்தை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்டெல்லா. அது இந்த மண்ணோட மகிமைதான் சொல்லணும்.
0: அகி, அம்மா எங்க கிளம்புறதுக்கு முன்னால நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும்.
2: இதோ வந்துட்டேன் ஸ்டெல்லா. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒரு விசிட் போயிருந்தேன். உன்னை வழி அனுப்ப வராம இருப்பேனா?
0: உலகத்துல நானும் பல நாடுகளுக்கு போயிருக்கேம்மா. உங்க இந்தியா மாதிரி எந்த நாடும் என்ன கட்டி போடல. அன்புங்கிற கயிறு இத்தனை ஸ்ட்ராங்கானதா. இனி என் வாழ்நாள்ல இந்தியாங்கிற வார்த்தையை எங்க கேட்டாலும் எனக்கு ஒரு வினாடி மெய்சில் இருக்கும், கண்ணும் கலங்கும்மா. இது நிச்சயம் சத்தியம். எனக்கு எப்போ ஹாலிடேஸ் கிடைச்சாலும் நான் வர விரும்புற முதல் நாடு இந்தியாவா தாமா இருக்கும்.
2: ரொம்ப சந்தோஷம் ஸ்டெல்லா.
0: உங்களை எல்லாம் என்னைக்குமே என்னால மறக்க முடியாதுமா. உண்மையை சொல்லணும்னா இந்தியாவை பத்தியோ இந்தியர்களை பத்தியோ ரொம்ப பெரிய அபிப்பிராயம் எதுவும் இல்லாதவளா தான் இங்க வந்தேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு ஒரு பழமொழிய நம்ம ஜான் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அது மாதிரி உங்க கூட பழகினதே மொத்த இந்தியர்களோட குணத்தை பத்தியும் புரிஞ்சுக்க வச்சுட்டது. இதுக்கெல்லாம் பிரதிபலனா நான் ஒரு சின்ன கைமாறு செய்ய போறேம்மா. என்ன தெரியுமா?
2: என்ன?
0: நான் மேற்கொண்டு படிக்க போற ஆராய்ச்சி படிப்பே இந்தியர்களை பத்தினது தான். ஆமா அம்மா, தலைப்பை சொல்றேன். உலக பண்பாட்டின் கிரீடம் இந்தியா. இதுதாமா அந்த தலைப்பு, நல்லா இருக்கா?
2: ரொம்ப சரியா எங்களை புரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர்லா. எங்க இந்தியா வெறும் சிமெண்ட் செங்கல்லால கட்டப்பட்ட கட்டடங்களோட தேசம் இல்லம்மா. எத்தனையோ மகான்களும் சித்தர்களும் தோன்றின அன்புங்கிற அஸ்திவாரத்துல கட்டப்பட்ட மனங்களோட தேசம்மா. உலகங்கிற விருட்சத்தை தாங்கி நிற்கிற பண்பாடுங்கிற வேரடி மண். இது என்னைக்குமே வற்றாத ஜீவ நதிமா. இதையெல்லாம் நீ இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்டெல்லா.
0: தேங்க்யூ.
2: கூடவே நான் அகல்யாவுக்கு நன்றி சொல்லியாகணும். அகல்யா மேல் படிப்புக்காக உங்க நாட்டுக்கு வரலன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம போயிருந்திருக்குமே.
3: ஓகேம்மா, ஹாப்பி ஜர்னி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ஆல் தி பெஸ்ட், பை ஸ்டெல்லா, பை.
0: ஜான் பாட்டி, நான் கிளம்பட்டுமா?
4: போயிட்டு வா குழந்தை, அடிக்கடி இங்க வந்துகிட்டு இருமா.
5: போயிட்டு வாங்க அக்கா. பை பை.
0: பாரதி, ராணி, நான் புறப்படுறேன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வேரடி மண் நாடகம். எழுதியவர் வசந்தா நாராயணன். நடித்தவர்கள் பிஎம்ஜி வடிவு, சுப்புலட்சுமி சிவராமன், எம் எலிசபெத் ராஜ், ஜி வாசுகி, ஏ ஜமாரியா ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் முருகன். அமைப்பு எஸ் ஆர் குபேந்திரன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி
2: கதைகளை கேட்டோம் வானொலியில். அன்று
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்.
3: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில். எங்கள் இணையதளம்
4: akashvani.gov.in. புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.9 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.2 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். பெய்த மழை அளவு 13.1 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 95%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.4 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.1 டிகிரி செல்சியஸ் குறைவு. பெய்த மழை அளவு 36 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 95%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இரவு நேரத்தில் லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகை பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் கீழ்கட்டளை ஏரியில் சுற்றுச்சூழல் பூங்கா, பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை, கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் பங்கு பெறுகிறார் முனைவர் ஜா திருபுர சூடாமணி அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் மணிகண்டன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் PM தக்ஷ் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா. எழுத்தின் இசை

எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாளை பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வாயிலின் எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ராதா பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம், எம் விஜய் அவர்கள் வயலின் திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம் கீதாமிரதம் முதல் பகுதி. ஸ்லோகங்கள் வழங்குபவர் கே பார்கவராம், விளக்கம் அளிப்பவர் வி சாய் ஸ்வரூப். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்களை, தரைவழி ஒலிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி 2026 பற்றிய வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆங்கில செய்தி அறிக்கைக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: and philosophical heritage of India. Meanwhile, the city of Lord Krishna, Mathura, Vrindavan, is decked up for the grand celebration tomorrow on the occasion of Janmashtami. According to our correspondent, preparations are in full swing at Mathura, Vrindavan ahead of Janmashtami, with over 5 lakh devotees expected to visit the city. In badminton, India's ace shuttler Kidambi Srikanth will face Hong Kong's Lee Shuk Yui tomorrow in the men's singles quarterfinals at the China Masters Super 750 in Shenzhen. Srikanth beat Canada's world number 9 Victor Lai 21-18-21-19 in pre-quarterfinals today. In women's cricket, India women defeated Hong Kong by 137 runs. India had set a target of 194 for Hong Kong in their second Group A match in the 2020 Asia Cup at Dubai International Stadium in UAE tonight. And that's the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி நேர்களே, தரைவழி ஒலிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி 2026 பற்றிய வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் தொடர்ந்து கேட்கலாம். மொபைல் ஆப்பில் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.